சோனா எஃப்எம் 107.8

0: FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருள் மணக்கு அறம் மணக்கு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

நவே என் இதய துடிப்பொழியாய் உதிக்கின்றவும் நாமம் அன்பேவும் காதில் அது கேட்கின்றதா.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தடைகள் குறுக்கிடும் போது உங்களுடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை மட்டும் மாற்றவே மாற்றாதீங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்பவே இனிமையாக குடும்பத்துக்காக ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இலக்குகள் இருக்கும். ஆனா அந்த இலக்கை நோக்கி போகக்கூடிய பயணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? 1000 தடைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இது எல்லாத்தையும் இன்று தாண்டி தாங்க நம்ம போகணும். சில நேரம் நம்மளையே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம், நம்மளால் முடியுமா, இது நமக்கான பாதையாக நம்ம போகிறது சரிதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்மளை யோசிப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் வந்ததால் தான் பாதை தவறானது கிடையாது. தடைகள் வந்தால் தான் நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே அர்த்தம். ஸோ அதனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி ரெகுலராக போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் என்ன
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உடலின் மிக நீளமான எலும்பு எது? உடலின் மிக நீளமான எலும்பு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது. அது எல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போவாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீங்கன்னா

0: எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் நேற்று சாயங்காலமாக இருக்கட்டும் இல்லை முதானத்தாக இருக்கட்டும் ஒரு மாதிரி குழு குழுங்கிற ஒரு சூழல் தாங்க ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே வந்துட்டு வெயில் பயங்கரமாக சுட்டெரிக்கும் அப்படி தான் இருந்துட்டு வருது. ஆனால் நேற்றும் முந்தானத்தும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் இல்லை, காலையிலேருந்தே வந்துட்டு மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு. காரணம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு மழை வந்துருந்துச்சு, அதனாலே நம்மளுடைய சேலம் முழுக்கமே வந்துட்டு குழு குழுந்துச்சு. அதான் யோசிக்கும்போது தான் ஏற்காட்டில் இதை விட குழுகுழும் இருக்கு இல்லையா அப்படி மாதிரி தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு என் கண்ணில் ஒரு தகவல் தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னா ஏற்காட்டிலையுமே வந்துட்டு இப்போ கனமழை வந்துட்டு பெஞ்சிருக்கு தான். ஏற்காட்டில் நேற்று காலையிலேருந்தே வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டிருக்குது. தொடர்ந்து காலையில் 11 மணியிலிருந்து 11:45 வரைக்குமே சாரல் மழை பெய்திருக்குது. மதியத்துக்கு மேலே வெயில் தென்பட்டிருக்குது. ஆனால் நைட்டு 7:10 ஏற்காடு மற்றும் அதோடைய சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழையுமே வந்துட்டு பெஞ்சிருக்குது. 1 மணி நேரம் குட்டி திருக்கக்கூடிய இந்த மழையில் சிறிது நேரம் கழித்து பெய்த மழை 30 மணி நேரம் பெய்திருக்குது. இதனால குழு குழுங்கிற சூழல் வந்துட்டு நிலவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் வந்துட்டு சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. அதே மாதிரி வாழப்பாடி, முத்தம்பட்டி, மேட்டுப்பட்டி, கருமாபுரம், கூட்டாத்துப்பட்டி உள்ளிட்ட அதோடைய சுற்று வட்டார பகுதிகளிலுமே நேற்று மதியம் வரைக்குமே பரவலாக மழை பெய்திருக்குது. தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசியிருக்குது. நைட்டும் பல்வேறு இடங்களில் மழை வந்துட்டு மிதமான மழையாக பெஞ்சிருக்குது. இது தவிர சேலம் மாநகரங்களிலுமே வந்துட்டு அங்கங்கே மழை பெய்திருக்குது அப்படி மாதிரி தான் அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், நாட்டு சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 45 ரூபாய், பச்சை புடலங்காய் 45 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், வெற்றிலை 50 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், புவன் வாழை 35 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளியும் 20 ரூபாய், மாம்பழம் 40 ரூபாய், தர்பூசணி 20 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது.

சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஆத்தூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க

0: எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
1: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல யாராவது ஒரு நாள் முழுக்க கரண்ட் இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதாங்க. ஏன்னா நானுமே கூட மழையே அடிச்சாலும் சரி புயலே அடிச்சாலும் சரி நைட் நான் தூங்கும் போது கண்டிப்பா ஃபேன் இருக்கணும், அப்படிதான் நான் வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இருப்பாங்க. நைட் நான் தூங்கும் போது கண்டிப்பா லைட் இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு டிவி ஆன்லேயே இருக்கணும், அப்படி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்துல நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன இடங்கள்ல அப்படின்னா, நெத்திமேடு துணை மின் நிலையத்துல மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால கொண்டலாம்பட்டி, சின்ன கொண்டலாம்பட்டி, ரங்காபுரம், நெய்க்காரப்பட்டி, என் மேட்டுத்தெரு, பூலாவரி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேம்படித்தாளம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால திருவள்ளுவர் நகர், மாரியம்மன் கோவில், மோட்டூர், பரமனூர், மேட்டுக்காடு, சிட்டானூர், வெள்ளை பிள்ளையார் கோயில், லகுவம்பட்டி, நல்லவனம்பட்டி, கொசவம்பட்டி, முருங்கப்பட்டி இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கந்தம்பட்டி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பனங்காடு, வேடகத்தாம்பட்டி, திருமலைகிரி, மஜ்ரா கொல்லப்பட்டி, வட்டமுத்தாம்பட்டி, தளவாய்ப்பட்டி, நாயக்கன்பட்டி, முருங்கப்பட்டி, பெத்தாம்பட்டி, ரயில் நகர், பெரியார் நகர் ஜங்ஷன், உழவர் சந்தை, ஆண்டிப்பட்டி, கபிலர் திரு, பழைய சூரமங்கலம், சோளம்பள்ளம், அரியாக்கவுண்டம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தம்மம்பட்டி துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தம்மம்பட்டி நகரம், ஜங்கம்ம சமுத்திரம், கொடையம்பள்ளி, அதுக்கப்புறமா மூலப்புதூர், கோனேரிப்பட்டி, செந்தாரப்பட்டி, நாகியம்பட்டி, ஒளிபுரம், நாரைக்கிணறு, கீரிப்பட்டி இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்டூர், ஆர்எஸ் மேச்சேரி துணை மின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன் குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, மேச்சேரி, சூரியனூர், நெத்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிக்குந்தம், பள்ளிப்பட்டி, ஆண்டிக்கரை, கூனாண்டியூர், பொட்டனேரி, கீரைக்காரனூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் ஆர்எஸ், கரிமலைக்கூடல், சாம்பள்ளி, கோனூர், மருத்துப்பட்டி, கூளையூர், ஆண்டிக்கரை, கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையனூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்பிரெட்டியூர், சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலைத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது, என்ன இடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடத்துலையுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, ஆத்தூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிற காரணத்தினால ஆத்தூர் டவுன், முல்லைவாடி கோட்டை, அதுக்கப்புறமா புதுப்பேட்டை, வடக்கு காடு, சந்தனகிரி, அம்மாம்பாளையம், காட்டுக்கோட்டை, துளுக்கானூர், கல்லானத்தம், முட்டல், தெற்கு காடு, பைத்தூர், வானபுரம், கல்லுக்கட்டு, தவளப்பட்டி, நரசிங்கபுரம், விநாயகபுரம், செல்லியம்பாளையம், கொத்தாம்பாடி, தாண்டவராயபுரம், பழனியாபுரி, அக்கிச்செட்டிப்பாளையம், சொக்கநாதபுரம், ராமநாயக்கன் பாளையம், புங்கவாடி, மஞ்சினி, வளையமாதேவி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, தலைவாசல் மற்றும் நத்தக்கரை துணைமை நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால தலைவாசல், நத்தக்கரை, பெரியேரி, சித்தேரி, புளியங்குறிச்சி, கோவிந்தம்பாளையம், ஆரகலூர், ஆரத்தி அகரம், வேப்பம்பூண்டி, இழுப்பநத்தம், சாத்தப்பாடி, சார்வாய், தென்குமரை, மணிவிழுந்தான் காலனி, மணிவிழுந்தான் வடக்கு, மணிவிழுந்தான் தெற்கு, பட்டுத்துறை, நாவக்குறிச்சி, சிறுவாச்சூர், ஊனத்தூர், புத்தூர், நாவலூர், தியாகனூர், காமக்காபாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஃபோனுக்கு சார்ஜ் போகிறதா இருக்கட்டும், இல்லை மின்சாரம் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளாக இருந்தாலும் காலையில் 9 மணிக்குள்ளே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,515 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 116,120 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோட விலை கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாயாகவும் வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 280,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை இப்போ 5.60 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது. முட்டையோட விலை இருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 10 காசுகள் அதிகமாகி விற்பனையாகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 5.50 காசுகளாக விற்பனையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ 5.60 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நரேஷ் குமாருடைய இது எங்க சேலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் ஏற்கனவே வந்துட்டு மழை வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலுமே வந்துட்டு நம்மளுடைய சேலம் மட்டும் இல்லாமல் 15 மாவட்டங்களில் இன்றைக்குமே கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உட்பட 15 மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்திருக்குது. அதுபடி நேற்று காலையில் 8:30 மணியோடு நிறைவடைபெற்ற 24 மணி நேரத்தில் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் வர 26ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னும், இந்த சூழலில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் சாயங்காலம் 5:30 மணிக்கு வலுவிழந்திருக்குது. இப்போ குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி வந்துட்டு நிலவிட்டு இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி மேற்கு விதர்பா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமே மரத்வாடா, உள் கர்நாடகா, தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்துட்டு நிலவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வடகிழக்கு மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டு இருக்குது அப்படின்னும், இதோடைய காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில், அதுக்கப்புறமா நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.7 அடியாகவும் நீர் இருப்பு 41.3 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 180 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் அகேஷ் உடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்ம நிகழ்ச்சியோடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முட்டையோட விலை 5.50 காசுகளாக விற்பனையாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 10 காசுகள் அதிகமாகி 5.60 காசுகளாக நம்ம சேலத்தில் இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. அந்த வகையில் 10 காசுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்ல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் நேற்று நடந்திருக்குது. அதில் முட்டை உற்பத்தி மற்றும் மார்க்கெட்டிங் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதிச்சிருக்காங்க. இதையடுத்து 555 காசுகள் விற்பனை செய்யப்பட்ட முட்டையோட விலை 5 காசுகள் அதிகமாகி 5.60 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைய பிற மண்டலங்களில் முட்டையோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா, சென்னையில் 620 காசுகள், ஹைதராபாத்தில் 520 காசுகள், விஜயவாடாவில் 530 காசுகள், பார்வாடாவில் 520 காசுகள், மும்பையில் 580 காசுகள், மைசூரில் 595 காசுகள், பெங்களூரில் 595 காசுகள், கொல்கத்தாவில் 600 காசுகள், டெல்லியில் 540 காசுகள் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி நாமக்கல்ல நடந்த விற்பனையாளர் பண்ணை வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு கோழியோடைய முட்டை கோழி விலை வந்துட்டு 110 ரூபாய் அப்படின்னும், அதே மாதிரி பல்லடத்தில் நடந்த உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு கிலோ கறிக்கோழி 141 ரூபாய் அப்படி மாதிரியும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி 1/2 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, உடலின் மிக நீளமான எலும்பு எது, உடலின் மிக நீளமான எலும்பு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஆடி ரத்தன போல் சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியானுச்சு இல்லையா, சிபிஎஸ்இ உடைய பிளஸ் டூ தேர்வு முடிவுகள். அதில் வந்துட்டு மதிப்பு மறுமதிப்பீட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பிளஸ் டூ புது தேர்வு எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்து அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மறுமதிப்பீட்டுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ நிர்வாகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் தங்களுடைய மதிப்பெண்களை குறித்து கவலை கொண்டிருப்பதாகவும், அது பத்தி வந்துட்டு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஓஎஸ்எம் அப்படிங்கிற இந்த விடைத்தாள் மதிப்பீட்டு முறையே காரணம் அப்படின் மாதிரி வந்துட்டு கூறப்பட்டிருக்குது. சிபிஎஸ்இ தேர்வு வாரியம் மாணவர்களுடைய இந்த கவலையை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக எடுத்துட்டு இருக்காங்க, மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்காங்க அப்படின்னும், இது பத்தி புதுசாக அறிமுகம் செய்யப்பட்ட விடைத்தாள் திருத்தம் நடை முறை அனுபவமிக்க சிபிஎஸ்இ ஆசிரியர்கள் தயாரித்த மதிப்பீடு திட்டத்தின் அடிப்படையில் ஒரே மாதிரியான மற்றும்

சீரான மதிப்பீட்டை உறுதி செய்யுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த மதிப்பீட்டு திட்டத்தில் மாற்று முறைகளில் எழுதப்பட்ட பதில்களுக்கும் மதிப்பெண் பெறக்கூடிய வகையில் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தங்களுடைய தேர்வு முடிவுகளில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மதிப்பெண் சரிபார்ப்பு அப்படிலாம் மறு மதிப்பீடல் அப்புறமும் மதிப்பிடப்பட்ட விடைத்தாள்களை பார்வையிடுதல் மற்றும் மறு மதிப்பீடுதல் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வு முடிவுகள் தொடர்பாக கவலையடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 1800 1184 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் சிபிஎஸ்இ 2026@gmail.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா லோகேஸ்வரி, அவங்க வந்துட்டு சேலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோன் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லோகேஸ்வரி. உங்களுக்கு இந்த நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கான நாட்களாக செம்ம சூப்பராக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு, மார்ட்டின் கார்டிஜுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த லீவு நாளில் எல்லாருமே வந்துட்டு ஏற்காடு மேட்டூர் இதெல்லாம் வந்துட்டு போவோம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கெலாம் போனால் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ மேட்டூர் அணைக்குமே வந்துட்டு நிறைய பேர் போய் பயமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது கோடை விடுமுறை வேறு இருக்குது இல்லையா, அந்த விடுமுறையை கழிக்கிறதுக்காகவே வந்துட்டு நிறைய பயணிகள் வந்துட்டு மேட்டூர் அணைக்கு போயிருக்காங்க. மேட்டூர் அணை பூங்காவை வந்துட்டு 9701 பேர் வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க. அது மூலமாக நுழைவு கட்டணம், மொபைல் கட்டணம், பவளவிழா கோபுர நுழைவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நீர்வளத்துறைக்கு 137,790 ரூபாய் வந்துட்டு வசூலாயிருக்குது. கடந்த 10 தேதி பூங்காவை 7529 பேர் வந்துட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருக்காங்க. அதை விட நேற்று 2172 பேர் வந்துட்டு கூடுதலாக கண்டுகளிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த வாரங்களை விட இப்போ வந்துட்டு அதிக பேர் வந்துட்டு பூங்கா வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, இந்தியாவில் பயணிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் திட்டங்களுக்கான விலையை வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸ்பாட்டிஃபை நிறுவனம் ப்ரீமியம் சேவைக்கு இனிமேல் வந்துட்டு 139 ரூபாய் அப்படின்னும், ஸ்டூடெண்ட் சேவைக்கு இனிமேல் மாதத்துக்கு 69 ரூபாய் அப்படி மாதிரியும் செலுத்தலாம் அப்படி மாதிரி ஸ்பாட்டிஃபை நிறுவனம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனாஃபம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக்குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன். அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி உங்களோட ஃபோன் வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஹேங் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணலாம், அதே மாதிரி முக்கியமாக இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய பல முக்கியமான அது மூலம் பல ஃபீச்சர்ஸ் அடங்கியிருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுடைய மாடல்கள் எல்லாமே உங்களுக்காக ஒன்று செய்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க. டெக்குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்கும் திவாகரன் அவங்க கூட அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு, அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலை என்னைக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் கார்டிசருடைய குண்டு குள்ளி சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அட்வைட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஊரக வேலை திட்டத்தை பற்றின புகார்கள் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்துட்டு நம்பர் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது பற்றின அப்டேட் தான் வந்திருக்குது. சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வானஸ்ரீ இது பற்றி அவர்கள் வந்துட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2006 வந்துட்டு தொடங்கி செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. இது தொடர்பாக மக்கள்கிட்ட வந்துட்டு புகார் பெறப்பட்டு அதை வந்துட்டு தீர்க்கறதுக்காக ஊர் மாவட்டம் தோறும் குறைதீர்ப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுபடி சேலம் மாவட்டத்தில் குறைதீர்ப்பாளராக ரவிக்குமார் அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க. சேலம் கலெக்டர் அலுவலக வளாகம் 2 அறையன் 211 மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் குறைதீர்ப்பாளர் அலுவலகம் செயல்பட்டு வந்துட்டுருக்குது. ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகள் மக்கள் குறைகளை நேர்லியோ அப்படி இல்லைன்னா 8925811323 அப்படிங்கிற தொலைபேசி நம்பர்லையும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னும் சேலம் ஓஎம் budspersen@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் கூட உங்களோட புகார்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு ஊரக வேலை திட்டம் பற்றி புகார்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கோங்க. 8925811323 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படின்னா சேலம்

UOMBUDS@gmail.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு மின்னஞ்சல் முகவரி மூலமாக நீங்கள் வந்துட்டு புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகம் 2ம் தளம் அறையன் 211 மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நீங்கள் வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்க யார் அப்படின்னா பசுபதி. அவங்க வந்துட்டு எடப்பாடி பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பசுபதி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் முறையில் எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீ யாருக்கு விஷ் பண்ணணும் யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்த ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ குழு குழுன்னு வந்துட்டு இப்போ கிளைமேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியுமே வந்துட்டோம். இந்த இறுதி பகுதியில் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம ஏற்காட்டில் வந்துட்டு படகு சகவாரிக்காக பயணிகள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. கோடை விடுமுறையான மே மாதத்தில் ஏற்காட்டுக்கு தினமும் வந்துட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நேற்று முன்தினம் ஏராளமானோர் படையெடுத்ததுனால அடிவாரத்தில் இருந்து மலைப்பாதை முழுவதுமே வாகனங்கள் அணிவகுத்தபடி சென்றுட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான நேற்றும் காலையிலிருந்து ஏராளமானோர் வந்துட்டு படையெடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழல் சுற்றுலா, அண்ணா பூங்கா, அதுக்கப்புறமா தாவரவியல் பூங்கா, ஏரி பூங்காக்கள், அதுக்கப்புறமா ரோஜா தோட்டம், ஜென்ஸ் பாயிண்ட், பக்கோடா பாயிண்ட், செருவராயன் கோயில் உள்ளிட்ட இடங்களையுமே வந்துட்டு கண்டுகளிச்சிருக்காங்க. அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
3: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
2: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உடலின் மிக நீளமான எலும்பு எது, உடலின் மிக நீளமான எலும்பு எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் தொடை எலும்பு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதகாப்பட்டியில இருந்தும், காசு விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பன்னீர்செல்வம் அண்ணா, தாமோதரன் அண்ணா வந்துட்டு பாலப்பட்டியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான சத்யா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பயணர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். இந்த வாக்கர் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து உங்களுக்கு அசத்தலாம் நாளா, அற்புதமான நாளா, வேற லெவல் நாளா, அற்புதத்துலேயும் வேறு மாதிரியான நாளாக போகணும்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து திரும்ப வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டுருக்கும். ரெண்டு நாள் லீவ், இல்லை ஒரு நாள் லீவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கணும். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு பிடிச்சி வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும், திரும்ப அடுத்த லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாளில் உற்சாகமாக ஜாலியாக உங்களோட பேசிகிட்டு விளையாடுறதுக்கு தான் திவாகர் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷும் தமிழும். அதாவது என்னென்னா இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டை எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர்லாம் வந்து எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க இங்கிலீஷ் வார்த்தைக்கு தான் தமிழில் என்னன்னு தெரியாது. அப்படியே வந்து பேசி விளையாண்டிக்கிட்டே நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் கற்றுக்கலாமா? இன்றைக்கி வந்து இன்றைக்கி எந்த விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன், இந்த விளையாட்டில் நான் உங்கள்கிட்ட ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் சொல்லுவோம், அதுக்கு தமிழில் என்னன்னு நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் என்னன்னு கேட்பேன், அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு நேர் விளையாடுறதுக்காக காத்துட்ருக்காரு. அவர் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த மொபைலில் சார்ஜர் இருக்கும்ல, இந்த சார்ஜர் நம்ம சார்ஜ் போடுவோம்ல சார்ஜர், அந்த சார்ஜருக்கு தமிழில் பேர் என்னென்னா மின்னூக்கியாம். மின்னூக்கி. அதே மாதிரி அந்த பேட்டரி, மொபைலில் இருக்க பேட்டரிக்கு மின்கலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பொருளுக்கு மற்ற பேர் மாற்று பேர்லாம் நிறைய பேர் இருக்கும் போல், ஆனால் இன்றைக்கி வந்து நான் மின்னூக்கி மின்கலம் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வார்த்தை தெரிஞ்சால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிற என்கிட்ட சொல்லுங்கள். அதே சமயத்தில் நம்ம இந்த விளையாட்டும் விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்ருக்கேன் அந்த சிறப்பான நேர் கூட இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல்னா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் மாணிக்கவேல். என்ன உடம்பு சரியில்லையா? குரல்லாம் கடகடன்னு இருக்கு.
2: ஆமாமா, கொஞ்சம் கோல்டா இருக்கு.
1: சரிங்க மாணிக்கவேல், உடம்பு பாத்துக்கோங்க. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: விளையாட போறோம் தெரியுமா? இங்கிலீஷும் தமிழும். நீங்க இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு நான் தமிழ் சொல்லணும்.
1: ஆமா, விளையாண்டுருவோமா?
2: சரிங்க.
1: ஃபேன்.
2: மின்விசிறி.
1: பல்ப்.
2: மின் விளக்கு.
1: ஓகே, அடுத்து ஃபோன்.
2: தொலைபேசி.
1: இல்ல, அது டெலிபோன், மொபைல் ஃபோன்.
2: கைபேசி.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம், நான் அற்புதமா இல்லை, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இன்றைக்கி வாகை சுடவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இங்கிலீஷும் தமிழும் விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்றைக்கி இந்த விளையாட்டை விளையாடுறப்ப நிறைய சுவாரஸ்யமான வார்த்தைகள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் உங்கள் கூட விளையாடுறதுக்காகவே நான் நிறையா வார்த்தைகள்லாம் தேடி தேடி பார்த்துட்ருக்கேன். அதனாலேயே நான் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆங்கில வார்த்தைகள், இதுக்கு இதுதான் இந்த வாக்கர் தமிழில் பெயர் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு, பைக்கில் போகலாம் வா அப்படிங்கிற மார்ட்டின் காட்டிஞ்சரோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே பைக்கில் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் வந்து மற்ற வார்த்தைகளை எடுத்து வச்சிடறேன்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. அது வாகரனுடன் இன்னைக்கு வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவேன், அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன பெயர் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறியாங்க கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இப்போ வந்து நான் புதுசாக ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் கூலர், காற்று குளிர் விப்பி, காற்று குளிர் விப்பின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து வெட் கிரைண்டருக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா, ஈரமாவும் அரைப்பான், ஈரமாவும் அரைப்பான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், குளிர் சாதன பெட்டி அப்படிங்கிறது, இந்த மூணு வார்த்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணு வார்த்தையும் நான் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரியே வந்து நான் ஒவ்வொரு நேரம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லித்தரேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாமி.
1: சூப்பர் பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஆங்கிலமும் தமிழும்.
1: ஓகே, விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம், விளையாடலாம்.
1: அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ்.
2: இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவாங்க.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி. அடுத்து லேப்டாப். மடிகணினி. ஓகே, ரேடியோ.
2: வானொலி.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா இருக்கீங்க. நன்றி பாட்டி.
2: நன்றி டாக்டர், எனக்கு தேங்க்ஸ். நன்றி
1: நன்றி நன்றி பாட்டி, நன்றி.
2: ஆனா நீங்க எப்படி உங்களோட மனதை புரிஞ்சுக்க முடியலையே, நான் போடுற பாட்டெல்லாம் நிறைய மாறுது.
1: நிறைய மாறுதா? எல்லா பாட்டும் போட முடியாது இல்ல பாட்டி, எல்லா நேயர்களும் கேட்டிருப்பாங்க, அவங்களோட பாடலும் போடணும்ல. ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான தரி இசைப்பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. யாராவது வந்து இன்னைக்கான இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கரையன் கூட விளையாடலாம். பாடலை கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் அணிஞ்சு உங்களோட ஜாலியாக நான் விளையாடுறேன்.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனாஎஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. வாக்கரனுடன் இன்னைக்கு வாகை சுடவால இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவேன், அந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன பெயர் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வாக்கர் என் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நான் வந்து அடுத்து என்ன வார்த்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டர். நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து கணிப்பான் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. கணிப்பான் கால்குலேட்டர் அப்படின்னா கணிப்பான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவன் அப்படிங்கிறதுக்கு நுண்ணலை அடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோவேவ் ஓவன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து நுண்ணலை அடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் ஓவன் கூட நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா கூட, கால்குலேட்டர் அப்படிங்கிறதுக்கு கணிப்பான் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் குரணைக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
3: கஸ்தூரி அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா. சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டாச்சுங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தேங்க.
3: சரிங்க கஸ்தூரி அண்ணா,
4: நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்குங்களா?
3: ஆ, பெஞ்சது பெஞ்சது, நினைத்து பெஞ்சதுங்கண்ணா. அங்க எங்கண்ணா?
4: இங்க பெஞ்சதுங்க, சும்மா லேசா பெஞ்சது, ஒன்றும் அதிகமான மழை இல்லை.
3: அப்படிங்களா?
4: ஆமாங்க.
3: சரி சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கான முதல் வார்த்தை என்னன்னா அதுக்கு என்ன தெரியுமா?
4: வந்து குளிர்சாதன பெட்டி சொல்லலாம்.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அற்புதம். தொலைக்காட்சி,
4: அது வந்து
3: இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தொலைக்காட்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன?
4: தொலைக்காட்சி நீங்க சொல்லிக்கிங்க, நான் வந்து டெலிவிஷன்.
3: டெலிவிஷன், டிவி.
4: டிவி,
3: சூப்பர். அடுத்து ஃபேன்.
4: அது வந்து காத்து. ஃபேன் அப்படினா அதுக்கு
3: மின் விசிறி.
4: இல்லைங்க,
3: மின் விசிறி. மின் விசிறி,
4: மின் விசிறி, மின் விசிறி.
3: நமக்கு தெரியும் ஆனா டக்கு ஞாபகம் வரல.
4: திருப்பூர்
3: மாவட்டத்தில இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கறிஞருடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கஸ்தூரி அண்ணா சமயம் விளையாண்டாருல, அவருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, நீங்களும் யாராவது இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கடனுடன் இன்னைக்கு வந்து இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவேன், நான் ஆங்கில வார்த்தையை சொன்னால் அதோட தமிழ் பெயர் என்ன நீங்கள் சொல்லணும், அதுவே நான் தமிழில் சொன்னால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கடன் கூட விளையாடலாம். இன்றைக்கி வந்து நான் அடுத்து இப்போ என்ன வார்த்தையை சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பாட்டிலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குப்பி, குப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு இன்னொரு பேர் வந்து குப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பவுல் அப்படிங்கிறது கிண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிண்ணம்னா ஆங்கிலத்தில் பவுல் அப்படின்னு பெயர், நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபோக், அந்த ஃபோக் ஸ்பூன் சொல்லுவாங்களே நூடுல்ஸ்லாம் எடுத்து சாப்பிடுவாங்களே, அதுக்கு வந்து முள்கரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. முள்கரண்டி, அதாவது ஃபோக் ஸ்பூன் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து முள்கரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஃபோக் ஸ்பூனுக்கு வந்து முள்கரண்டி அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட இந்த ஆங்கிலம் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அதுக்குள்ளே அந்த நேர் காணாமல் போயிட்டார். நீங்களும் வந்து விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிறேன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். அதே நம்பர் தான், இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிறேன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: எனக்கு
1: ரொம்ப அருமையா போயிட்டு இருக்க, அற்புதமா போயிட்டு இருக்கு,
2: ரொம்ப சந்தோஷம். சோ வீக்கெண்ட் எப்படி போச்சு, என்ன பண்ணீங்க?
1: வீக்கெண்ட் வந்து நல்லா போனுச்சுன்னா எதுவும் பண்ணல, வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஓரளவுக்கு நல்லா பெஞ்சது
2: விட்டு விட்டு.
1: ஆமா ஆமாண்ணா.
2: உங்களுக்கான
1: வார்த்தை அந்த பொருள் என்ன
2: அப்படின்னு
1: குளிரூட்டியும் ஒரு பெயர் தான். ரொம்ப நன்றி அண்ணா, சூப்பரா லேண்டிங். தேங்க்யூ சோ மச். கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பரா விளையாண்டிங்கண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஹேவக் புதுசோட மதுராமல்லி அப்படிங்கிற பாட்டு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணைஞ்சு நிறைய நேர்கள் கூட விளையாடுவோம்.

0: மெரினா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: ஸ்டார்டிங்லேயே ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு எனக்கு பல்ப் கொடுத்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாட்டுருக்கோம், வாகை சுடுவ நிகழ்ச்சியில் சோனா எஃப்எம் 107.8 கேட்டுட்ருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட விளையாடலாம். சரி, அடுத்து நம்ம வார்த்தையை கற்றுக்கலாமா? என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமோட். டிவிக்கெலாம் வைக்கிறோம்ல, அது வந்து அந்த ரிமோட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிமோட்டும் தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தமிழ் பெயர் என்ன தெரியுங்களா? தொலை இயக்கி. தொலை இயக்கி அப்படிங்கிறது தான் அதோடய பேர். அதே மாதிரி இன்னும் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தேட்டர்லாம் வச்சுருக்காங்களா ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டரோட பெயர் வந்து வீச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க் அப்படின்னு ஒரு சாதனம் இருக்கும், நம்ம மொபைலில் சார்ஜ் போயிடுச்சுன்னா அதுலேருந்து சார்ஜ் போட்டுப்போம், அதுக்கு வந்து மின் வாங்கி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ரிமோட்டுக்கு இருக்கிற பெயர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, தொலை இயக்கி அப்படின்னு வைப்பாங்க. சரி, பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கிட்டோம். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கூட வாகை சுடுவாலை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர். வணக்கம். பழையிலிருந்து நாகராஜன்.
1: நாகராஜன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் அருமையா
2: இருக்கேன்ண்ணா. சரிங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கட்டும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு வெயில் ஒன்றும் பெருசாக இல்லை, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும்.
2: இல்லை, இங்கே வெயில் நல்லா அடிக்குது.
1: அப்படிங்களா? சரி சரிங்க நாகராஜன்,
2: நம்ம விளையாடலாம்.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியல? ஆங்கிலத்தில் சொன்னால் தமிழை சொல்லணும், தமிழை சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்லணும்.
1: ஆமாம், நான் விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம் திவாகர்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை என்னன்னா சேர்.
2: சேர்.
1: ஆமாம்.
2: நாற்காலி.
1: சூப்பர் அண்ணா. அடுத்து ரேடியோ.
2: வானொலி.
1: ஓகே, தொலைக்காட்சி.
2: நீங்க தமிழ்ல சொல்லணும்.
1: ஆமா, நீங்க ஆங்கிலத்துல சொல்லணும்.
2: டிவி.
1: டிவி. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வார்த்தையை வந்து தமிழில் பயன்படுத்தாமல் ஆங்கிலத்தில் மட்டும் பயன்படுத்திட்டு இருப்பீங்கல்ல?
2: ஆமாம்.
1: அப்படிங்கிற மாதிரி வார்த்தையாக இருந்தால் என்ன வார்த்தை?
2: அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல,
1: எல்லாத்தையுமே
2: நன்றி.
1: மேட்டுப்பாளையம்ல இருந்து நாகராஜன் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். எப்படி இந்த ஒரு மணி நேரம் போணுச்சுன்னே தெரியல, அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் தான் உங்களுக்காக இருக்கு. நீங்கள் யாரையாவது விளையாடணும்னு நினச்சிக்கணும், கால் பண்ணுங்கள் உடனே 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன வார்த்தை கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஷ் வாஷர், அதாவது பாத்திரம் கழுவுறதுக்குன்னு ஒரு கருவி இருக்கும்ல, அந்த டிஷ் வாஷருக்கு பெயர் வந்து ரொம்ப ஈஸியான பெயராக தான் வச்சுருக்காங்க, பாத்திரம் கழுவி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னதான் சார்ஜருக்கு

0: வந்து மின் ஏற்றி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமராவுக்கு மறைக்காணி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அது சிசிடிவி கேமரா வந்து மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்க்குறதில்ல, அதனால் மறைக்காணின்னு வச்சுருப்பாங்க போல். நல்ல ஒரு பெயர். இதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கூட இந்த இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: உங்களுக்கான
0: வார்த்தை மொபைல் போன்.
1: மொபைல் போன்களா?
0: ஆமா.
1: கைபேசி.
0: சூப்பர் அண்ணா. அடுத்து லேப்டாப்.
1: லேப்டாப்ங்களா? மடிக்கணினி.
0: ஓகே. ஸ்டவ்.
1: ஸ்டவ்.
0: ஸ்டவ்.
1: அடுப்பு.
0: சூப்பர் சூப்பர் ராஜஸ்கண்ணா, நான் அருமையா இருக்கீங்க. நன்றி அண்ணா.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி அண்ணா. நன்றி
1: நன்றி நன்றி. பை பை.
0: நாட்டாமங்கலத்துல இருந்து நம்ம ராஜேஷ் கண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகை எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவேன், அதுக்கான தமிழ் வார்த்தையை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நமக்கு கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி அடுத்து ஆங்கில வார்த்தை ஒரு வார்த்தை கற்றுக்கலாமா? வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சலவை இயந்திரம் அப்படிங்கிறது சொல்லுவோம். உங்களில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் வாஷிங் மிஷினை வந்து நம்ம எப்படி வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து நம்ம வந்து கிரைண்டர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கிரைண்டரை தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மின்செக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். மின்செக்கு கிரைண்டருக்கு வந்து தமிழில் மின்செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷிங் மிஷினுக்கு வந்து சலவை இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான இருக்குல்ல, பேர்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இனிமேட்டு நீங்கள் ஏதாவது வந்து பாம் அரைக்கணும் அப்படின்னா அந்த மின்செக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி பழகுங்க சரிங்களா. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் தேவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
2: கோவிந்தசாமிண்ணா எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம், நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
2: நிலையத்தில் எல்லாருமே அருமையாக இருக்கோம்ண்ணா, எல்லாருமே அருமையாக இருக்கோம். இங்கே என்ன மலைங்களா நம்ம ஊரில்? உங்களுக்கான முதல் வார்த்தை டிவி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ். அடுத்து வந்து
5: காத்தாடி.
2: ஆமா, மின்விசிறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இல்ல, ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி,
2: நன்றி. நம்ம ஈரோடு மாவட்டத்திலேருந்து கோவிந்தசாமி அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அடுத்த சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்றைக்கி அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். இது வாக்கரனுடன்.

0: தெரிஞ்சவங்க கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி தான்.
1: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330. Show!

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மனிதகுலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இதை வாக்கிற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிற என் கூட விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மறக்காமல் அனுப்புங்க. 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து அடுத்து நம்ம வந்து என்ன வார்த்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஹீட்டர், இந்த வாட்டர் ஹீட்டர்னு இருக்குல்ல, அந்த ஹீட்டருக்கு வந்து சூடாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, வேக்கம் கிளீனர் வீடு துடைக்கிறதுக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய வேக்கம் கிளீனருக்கு தூசி உறிஞ்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இருந்திருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கீங்க.
3: சூப்பர் சூப்பர் பாஸ்கரண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகே. பஸ்,
4: பேருந்து,
3: ட்ரெயின், தொடர் வண்டி, அடுத்து சைக்கிள்,
4: மிதிவண்டி.
3: சூப்பர் சூப்பர் பாஸ்கரண்ணா, அருமையா இல்ல? ரொம்ப நன்றி.
4: நீங்க
3: சொல்லுங்க. ஆட்டோக்கு தமிழ்ல வந்து ஒரு நல்ல பெயர் தான் இருந்தது, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுண்ணா. பைக்குக்கு வந்து அதான் இருசக்கர வாகனம்னு சொல்லலாம்னா
4: சொல்லலாம். இருசக்கர வாகனம்
3: ஆமா.
4: இதுக்கு விசையுந்து,
3: விசையுந்து. ஆமா, பைக்குக்கு வந்து விசையுந்து. மோட்டார் சைக்கிள்,
4: சரக்குந்து.
3: ஆமா. சூப்பரான அவங்க ஒரு ரெண்டு வார்த்தையை சொன்னாரு, அதாவது பைக்குக்கும் ஆட்டோக்கும், ஆட்டோக்கு வந்து தானி அப்படின்னு சொல்லுவாங்களாம். தானின்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம் சொல்லுங்க? ஆட்டோனா ஆட்டோம் சொல்றோம், தானினா சொல்றோம். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. விசையுந்து அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றது இல்லை. அந்த மாதிரியான வார்த்தைகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பரா லாண்டிக்கு பாஸ்கரண்ணா, ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கிற கூட நினைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம

0: மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் நம்ம வந்து இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். அடுத்து நம்ம வந்து என்ன வார்த்தையை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸி இருக்குல்ல, மிக்ஸிக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின் அம்மி அப்படிங்கிறாங்க. அதாவது அம்மிக்கல்லே வந்து மின்சாரத்தில் இருந்தால் மின் அம்மி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா, கம்ப்யூட்டருக்கு கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் கணினி அப்படிங்கிறது தெரியும், ஆனால் மிக்ஸிக்கு வந்து மின் அம்மிங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, ஓகே. இதனை தொடர்ந்து இன்றைக்கே வாகை சுடுவாரில் நம்ம இங்கிலீஷும் தமிழும் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி பேசுகிறேன்.
0: எல்லாருமே சூப்பராக இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். இன்னைக்கு வந்து இங்கிலீஷும் தமிழுமா விளையாட்டு?
0: ஆமா ஆமா அக்கா, விளையாடுவோமா?
1: விளையாடுவோம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை டிவி.
1: டிவி, தொலைக்காட்சி.
0: ஓகே, ரேடியோ.
1: வானொலி.
0: ஓகே அக்கா, ஸ்கூல்.
1: பள்ளி.
0: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி அக்கா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. நம்ம தர்மபுரியிலிருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787 70 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட விளையாடலாம். பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடமா நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமா. நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல, கணினியில் பயன்படுத்தக்கூடிய கீபோர்டு இருக்குல்ல, அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? விசைப்பலகை. கீபோர்ட்னா விசைப்பலகை. அடுத்து மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் வந்து சுட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. சுட்டியாக இருக்கும் போல், அதனால தான் சுட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி விளையாட்டு ரொம்பவே சூப்பராக போணுச்சு. நிறையா வார்த்தைகள் வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு எதாவது அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பாய். உங்களுக்காக அருமையான பாடலாம் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வணக்கம். 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உலகளாவிய ஆய்வு பறவை பன்முக தன்மையில இந்தியாவை முதல் 5 நாடுகள்ல ஒன்னா நிலைநிறுத்தி இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணியில 562 மாவட்டங்களை சேர்ந்த மொத்தமா 7,336 பறவை ஆர்வலர்கள் நாடு ஃபுல்லாவே 27,000 மேற்பட்ட பறவைகள் காணக்கூடிய முக்கிய இடங்களை உள்ளடக்கி அபாரமான 64,992 சரிபார்ப்பு பட்டியல்கள் வழங்கியிருக்காங்க. 2026 ஆண்டுக்கான மாபெரும் வீட்டு பின்புற பறவைகள் கணக்கெடுப்புல இந்தியா திரும்பவும் ஒரு தடவை உலக அளவுல பங்கேற்பின் அடிப்படையில 2 இடத்தையும், இன பன்முகத்தன்மையின் அடிப்படையில 4 இடத்தையும் பெற்று தனித்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 13-16 வரைக்கும் நடைபெற்ற GBBCயோட 14th பதிப்பு பறவைகளோட எண்ணிக்கை மற்றும் பரவலை கண்காணிக்க உதவக்கூடிய வகையில இபேர்ட் தளங்கள் மூலமா தாங்கள் கண்ட பறவைகளை பத்தி தகவல்களை பதிவேற்றிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பறவை ஆர்வலர்களை ஒன்றிணைக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்கேற்பாளர்கள் 1092 பறவை

பதிவு செஞ்சிருக்காங்க. இது இந்தியாவில் காணக்கூடிய எல்லா இனங்கள்லயும் கிட்டத்தட்ட 78.8% குறிக்குது. இன பன்முக தன்மையின் அடிப்படையில நாடு 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜிபிபிசியோட வரலாற்றிலேயே மிக அதிக இன எண்ணிக்கையையும் பதிவு செஞ்சிருக்கு. சரிபார்ப்பு பட்டியல் சமர்ப்பியல்களோட அடிப்படையில பங்கேற்புல இந்தியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது இந்த முயற்சியில இந்தியாவின் ஈடுபாட்டின் அளவை எடுத்துக்காட்டுது. 2 லட்சத்துக்கும் அதிகமான சமர்ப்பி அமெரிக்கா இந்த பட்டியல முதலிடத்துல பிடிச்சிருக்கு. இனங்களின் எண்ணிக்கையில் கொலம்பியா 1384 இனங்களோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து பிரேசில் 2ம் இடத்திலையும் ஈக்வடார் 3ம் இடத்திலையும் இருக்கு. பெரு 1070 பறவை இனங்களோட 5ம் இடத்துல இருக்கு. தனிப்பட்ட பறவைகள் காணக்கூடிய இடங்கள்ல குருகிராம்ல இருக்கக்கூடிய சுல்தான்பூர் தேசிய பூங்கா 2012 பறவை இனங்களோட இந்தியாவின் முதன்மை உருவெடுத்திருக்கு. அதை தொடர்ந்து இந்திய வனவிலங்கு நிறுவனம் 2006 பறவை இனங்களோடையும் வன ஆராய்ச்சி நிறுவனம் 175 பறவை இனங்களோடையும் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்கு. புவனேஸ்வர்ல இருக்கக்கூடிய நந்தன்கானன் விலங்கியல் பூங்காவை உள்ளடக்கிய நந்தன்கானன் வனவிலங்கு சரணாலயம் 173 பறவை இனங்கள் காணப்பட்டு 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த தரவுகள் இந்தியாவோட மிகவும் பரவலா காணக்கூடிய சில பறவை இனங்களையும் எடுத்துக்காட்டிருக்கு. செந்தூர குருவி ரொம்பவே பரவலா காணக்கூடிய இனமா உருவெடுத்திருக்கு. இந்தியாவில கிழக்கு, மத்திய, வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு ஆகிய 5 முக்கிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய முதல் 5 இனங்களோட பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. என்னங்க உலகளாவிய ஆய்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: குறைபாடா? கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: மக்காச்சோள தட்டு கொடுக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. மற்ற பண்ணைகளை விட எங்களுக்கு

0: எங்களோட சாணியில் பர்ஃபெக்டாக நியூட்ரிஷன் ஃபீடில் கொடுக்கறனால எல்லாமே 100% டைஜஸ்ட் ஆகாது. அது டங்லி வரனால எங்களோட பண்ணைகள்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸாக புக் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இந்த யூரினுமே ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து தினமரம் வச்சுருக்கவங்க டேங்கர் போட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா கொடுக்குற நியூட்ரிஷன் கண்டிப்பாக பேலன்ஸ் வந்து டங்கில் வருங்க, அது வந்து அவங்களோட ஃபெர்டிலைசருக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன்.
1: கோமியம் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கிட்ட இந்த தீவன தட்டு அதே மாதிரி பில்லு கொடுக்கறவங்க இவங்களுக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து நாங்க உரமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிக. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டியிலிருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையிலிருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அடுத்த தலைமுறைக்கு இயற்கை விவசாயத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. என்னங்க புதுசா இருக்கா சொல்றது? என்னடா இயற்கை விவசாயம் அப்படின்னா பெரியவங்க தானே வந்து கேட்பாங்க, இது என்ன சின்ன குழந்தைங்களா கத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. உங்களுக்கும் ஒரு யோசனை, எனக்குமே அந்த யோசனை இருக்கு. சரிங்க, யாரெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம்.
4: அடுத்ததா வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்தோட அருமை தெரியணும் அப்படிங்கறதுக்காக குழந்தைகளுக்கு வந்து பயிற்சி வகுப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு 4 வயதுல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு புரியும் மொழியில ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ஈஸியா புரியற அளவுக்கு அவங்களுக்கு வகுப்புகள் எடுத்து தோட்டத்தை கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாம் காமிக்கிறோம். இப்ப இவங்க எல்லாம் குழந்தைகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த பயிற்சி வகுப்புகளை கலந்துகிட்டாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டா இப்பயும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பூச்சிகளை பத்தி சொல்லியிருந்தோம், நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அதுல வந்து நன்மை செய்யும் பூச்சி வந்து மண்புழு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ண அன்னைக்கு வந்து தோட்டத்துல மண்புழு கையில எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட காமிச்சாங்க. அதே வந்து ஒரு சக்சஸ் தான், அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸி அப்படிங்கறது எங்களுக்கு புரிஞ்சுது. நம்ம மக்கள் குழந்தைகள் இது போல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சு கொடுக்கறோம். இயற்கை விவசாயத்துல அங்காதி தரிமத்துக்கு முக்கியமானது வந்து மண். மண் வளம் இருந்தாதான் அங்காதி தரிமம் கிடைக்கும். அந்த மண் வளங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல வளமான மண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மண்ணுல வந்து 45% மினரல்ஸ் இருக்கு, தனிமங்கள் இருக்கும். 25% காற்று, 25% தண்ணீர், மீதி 5% அங்காதி கரிமம். இந்த 2% அங்காதி கரிமம் நம்ம தோட்டத்துல மண்ணுக்குள்ள வந்துருச்சுனாவே மண்ணுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான உணவை மண்ணுல இருக்கிற நுண்ணுயிரிகளை உற்பத்தி செஞ்சு செடிகளுக்கு கொடுத்துரும். அதாவது நுண்ணூட்டம் பேரூட்டம் எல்லாமே வந்து இந்த நுண்ணுயிரிகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அதுக்கு மிக முக்கியமான மீடியாவே வந்து அங்கக கரிமம். அந்த 2% அங்கக கரிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் முக்கியமான விஷயம். அதை நோக்கிதான் எங்களோட பயணத்தை இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுல அங்கக கரிமத்தை வந்து இப்ப தற்சமயம் நம்ம சேலம் மாவட்டத்துல ஆவரேஜா இருக்கிற அங்கக கரிமம் வந்து 2.5 to 3.5 தான் இருக்கு. அந்த அங்கக கரிமம், அங்கக கரிமத்தை நான் இப்ப கடந்த 8 வருடம் இதோட போராட்டம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அங்கக கரிமம் முக்கியத்துவம் என்ன, எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ்ல

சேலம் மாவட்டத்துல அது இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய முனைவர் மீனா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலையில ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்னைக்கு நம்ம நிலக்கடலை பயிரில ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி பார்க்க போறோம். நிலக்கடலை பயிரானது நிறைய புசனம் மற்றும் நச்சரி நோயினால் பாதிக்கப்படுகிறது. சமீப காலத்துல நச்சரி நோய் அதிக அளவுல நிலக்கடலையை தாக்குதல் உண்டாக்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. வேர் நோய்களை உண்டாக்கும் மண்ணின் மூலமா பரவக்கூடிய பூசன நோய்களும் அதிக அளவுல பொருளாதார சேதத்தை நிலக்கடலை பயிரில் உண்டாக்குகிறது. நிலக்கடலையில தோணும் முக்கிய நோய்களையும் அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்ற பத்தி இப்பொழுது நாம தெரிந்து கொள்ளலாம். நிலக்கடலை பாத்தீங்கன்னா பல நோய்கள் உண்டாக்கி தாக்குதலை உண்டாக்கும். முதலாவதாக பாத்தீங்கன்னா வேர் அழுகல் நோய். இந்த நோய் பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பண்ற அனைத்து இடங்களிலேயும் தாக்குதலை உண்டாக்குகிறது. இந்த நோய் எப்படி உண்டாகிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பூசணம் மைக்ரோஃபோமினா அப்படின்ற பூசணத்தினால இந்த நோய் வந்து உண்டாகிறது. ஆரம்ப கட்டத்துல தரமட்டத்துக்கு மேல தண்டு பகுதியில சிவப்பு கலர்ல புள்ளிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இந்த புள்ளிகள் பாத்தீங்கன்னா தண்டுக்கு அடியிலையும் மற்றும் வேர்களுக்கும் பரவும். இப்புள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா வேர் பாகத்தை துளைத்து உள்ளே செல்லும். இந்த நோய் தாக்கிய வேர்கள் முழுவதுமாக அழுகி சிதைந்து மண்ணை விட்டு இழுக்கும் போது பாத்தீங்கன்னா செடிகள் கையில ஈஸியா வந்துடும். அதான் இதோட அறிகுறி. பயிரோட வேர் பாகத்துல பட்டைகள்லாம் உரிந்து காணப்படும். இதோட காய் மற்றும் பருப்புகள் பாத்தீங்கன்னா ஆஸ்பர்ஜிலஸ் அப்படின்ற ஒரு பூசணத்தினால எளிதில பாதிக்க உண்டாக்கும். இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்னீரியா இல்லைன்னா ஸ்க்ளிரோசியா அப்படின்ற பூசண வித்துக்கள் மூலமாக தான் இந்த நோய் வந்து பரவுது. இந்த பூசண வித்துக்கள் மண்ணுக்கு மூலமாகவும் பாசன நீர் மூலமாகவும் அதிக அளவுல தாக்குதலை உண்டாக்கும். இந்த நோய் கிருமி மண்ணிலேயே பல வருடங்கள் தங்கி தாக்கும் திறனை உடையது. இது இப்ப நோய்க்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதிக வெப்பநிலை மற்றும் வந்து மண்ணில குறைந்த ஈரத்தன்மை இவையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்நோய் வந்து எளிதில தாக்குதலை உண்டாக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு 1 கிலோ விதைக்கு பேசிலஸ் அப்படின்ற எதிர் உயிரியை 10 கிராம் என்ற அளவில் விதைநீர்த்தி செய்து விளைக்கலாம். இதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். மேலும் நோய் பாதிக்கப்பட்ட பயிரை வேரோடு பிடுங்கி அதை அழித்துவிட வேண்டும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப பூசண வித்துக்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: யாரும் அங்க வண்டா பாரு லோக்கல்

0: சூப்பர் ராக்ஸ்டர் பாய்.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மரபு சந்தை நம்மளுடைய தலைமுறைக்கு மரபு சார்ந்த அறிவை கடத்தக்கூடிய முயற்சி தாங்க இது. இதனுடைய நிறுவனர் அரவிந்தன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சமயத்துல விவசாயம் அப்படின்றது செயற்கை ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், அதோட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி வரக்கூடிய சூழல்ல அதே அளவுக்கு இயற்கை விவசாயம் சார்ந்த ஆர்வத்தையும் மக்கள் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. ஒரு காலத்துல நாம சாப்பிடக்கூடிய உணவு முறை தான் நமக்கு மருந்தாவும் இருந்திருக்கு. ஆனா நவீன முறை விவசாயம், அதோட செயற்கை உர பயன்பாடு, பூச்சிக்கொல்லி போன்றவற்றின் பயன்பாடு காரணமாக மருந்தே உணவு அப்படின்ற நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில சேலம் மாவட்டத்துல நம்மளுடைய மரபார்ந்த உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில சேலம் மரபு சந்தை அப்படின்றது வாரம் வாரம் நடக்குதுங்க. கண்டிப்பா இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன் முதல்ல 2024 என்னோட வீட்டுல மரபு விதை பகிர்வு கூடல் வந்து நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு சேலம் மரபு சந்தைக்கான அடிக்கல்லாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மரபு விதைகளை வீட்டு தோட்டம், அதோட மாடி தோட்ட ஆர்வலர்களுக்கு பகிர்ந்து அதன் மூலமா பல்கி பெருகி வந்த மரபு விதைகளை இயற்கை விவசாயிகளுக்கு இலவசமா அதோட பரிமாற்ற முறையில வழங்கி நஞ்சற்ற மரபு காய்கறிகளா விளைவிச்சு அதை இயற்கை நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நோக்குல மரபு சந்தைய சேலம் மரபு சந்தைய 16/2/2025 தொடங்கணும்னு சொல்றாங்க. சேலம் மரபு சந்தை ஒரு வருஷத்தை நிறைவை ஒட்டி 500 மேற்பட்ட மரபு காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், கீரைகள், மரபு நெல், சிறுதானியங்கள், நாட்டு மரங்கள் மற்றும் பாரம்பரிய கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவா சேலம் மரபு திருவிழாவை கொண்டாடணும்னு சொல்றாங்க. சேலம் மரபு சந்தை ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 7 துவங்கி காலை 12 வரைக்கும் சேலம் சுவர்ணபுரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராதை மருத்துவமனை எதிரில் சுவர்ணபுரி அப்படின்ற முகவரியில தொடர்ந்து ஒரு வருஷமா நடைபெற்று வருது. நம்மளுடைய தலைமுறைகளுக்கு மரபு ரக விதைகளையும் இந்த மரபு உணவு சார்ந்த அறிவையும் கொண்டு சேர்க்கக்கூடிய நோக்குல 25/1/2026 அன்னைக்கு சேலம் மரபு திருவிழா 2026 ஆனது சேலம் மரபு சந்தை இயற்கை உழவர்களால 2 வருஷமா நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் சொல்றாரு. இந்த மரபு சந்தையில இருக்கக்கூடிய சுமார் 19 விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கான அங்கக சான்று மற்றும் PGS அங்கக சான்று பெற்ற இயற்கை விவசாயிகள் சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தகுதியான இயற்கை விவசாயிகளின் நலத்துல நேரடி கள ஆய்வு அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டவங்க. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலான விவசாயம் மற்றும் பாரம்பரிய மரபு ரகங்களை மட்டுமே பயன்படுத்தி 100% இயற்கையான மரபு காய்கறிகளை வழங்கி வரோம்னு சொல்றாங்க. மக்களோட அன்றாட தேவைகளை இயற்கை காய்கறிகள், கிழங்குகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் இயற்கை விவசாய விளைபொருட்கள், இயற்கை விவசாய விளைபொருட்கள் வழி மதிப்பு கூட்டு பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இயற்கை உழவர்கள் நேரடியா இடைத்தரகர்கள் இல்லாம தங்களோட விளைபொருட்களை நுகர்வோருக்கு விற்கக்கூடிய தளமா இந்த சேலம் மரபு சந்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு விவசாயியும் பாரம்பரிய விவசாயத்தில இருந்து நவீன முறையிலான இயற்கை விவசாயம் வரைக்கும் தேவையான பயிற்சிகள் பெறாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜாராம். நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பிசினஸ் தொடங்குறோம் அப்படின்னா அது சக்சஸா வந்துட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், அடுத்த லெவலுக்கு போறதை பத்தி நம்ம யோசிப்போம். ஆனா இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சூர்யா யாதவ் அப்படின்றவர் ஒரு பிசினஸ் ரெண்டு பிசினஸ் கிடையாது, நிறைய பிசினஸ் தொடர்ந்து பண்ணி அதுல நிறைய தோல்விகள் வந்தாலுமே நாம இதோட விட்டுற கூடாது, அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பண்ணணும், நமக்கு எது வருமோ அதை நம்ம தேடணும், தேடி தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பல தோல்விகள் வந்தாலுமே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்க சூர்யா யாதவோட டாட்டோ ஷாப் பத்தியும் கேம் சென்டரை பத்தியும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
2: என் பேரு சூர்யா யாதவ். நான் வந்து இப்போ வந்து டாட்டோ சென்டர் வச்சிருக்கேன். நம்ம இப்போதான் கேம் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், 1 month ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கிரிக்கெட் டர்ஃப் வச்சிருந்தேன், அந்த பிசினஸும் ஃபெயிலியர். நம்ம ஹோட்டல் வச்சிருந்தேன், அதுவும் ஃபெயிலியர். ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஃபெயிலியர். இப்போ கொஞ்சம் இந்த டாட்டோவும் கேம் சென்டரும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஓகே சார், இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணத நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
2: என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நான் வந்து எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு பார்ட்னரோட இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோட பங்களிப்பு வந்து அதில் அதிகமாக இருந்தது. அமௌண்ட் போடுறதாகட்டும், ஒர்க் ஆகட்டும், என்னோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அவங்களோட பங்களிப்பு வந்து அதில் கம்மியாக இருந்ததுனால இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அவர் பங்களிப்பு அமௌண்ட் அவர் எதுவுமே போடல. அப்போ என்னன்னா, இப்போ நாம தானே காசு போட்டிருக்கோம், அதனால நமக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருந்து அவர் வந்து ரொம்ப லீனியண்டாக அதனால அதில் கொஞ்சம் இதாச்சு. அதனால் இந்த நிறையா ஃபெயிலியர்ஸ்லாம் தாண்டி வந்தோம்னா இப்போ வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு பயத்தோடையே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
1: ஓகே ஓகே சார், பல தோல்விகளை சந்தித்ததுனால உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பயமுமே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது?
2: காலேஜ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஏன்னா இந்த காலேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது இருந்தது. ஏன்னா படிப்போட போயிட்டு சண்டை போடுறது இது பண்ணுறது அதே மாதிரி தான் நிறைய போயிட்டு இருந்தது. ஆனால் காலேஜ் முடித்தோன்னு என்னென்னா சண்டை போடுறதை விட்டுட்டு நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், என்ஜாய்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எல்லாமே விட்டு வந்தோடனே தான் அதை அனுபவிச்சிருக்கலாமோ, இது பண்ணியிருக்கலாமோ, அது பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எல்லாருக்குமே அவங்க காலேஜ் பள்ளி பருவத்தில் இருக்கும் போது எப்படா அதை விட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஆனால் போனக்கப்புறம் நம்ம திருப்பியுமே ஸ்கூல் காலேஜுக்கே போயிடலாம் அப்படின்ற தாட் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருந்திருக்கு சார். உங்களோட பள்ளி கல்லூரி பருவத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு?
2: ஏன்னா காலேஜ் முடிச்சா 4 அரியர் இருந்தது, அதனால காலேஜில் பிளேஸ் பண்ணிட்டு இது பண்ணல. ஒர்க்கும் நம்ம இல்லை போனால் அரியர்ஸ் கிளியர் பண்ணதும் திரும்ப நான் செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது திரும்ப 4 அரியர் இருந்தால் திரும்ப 4 ஃபெயில். ஒரு 1 இயர் வந்துட்டு இதாக போனோடனே சரி கண்டிப்பாக அதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நம்ம இதுக்கு வேற வெளியில் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, செல்ஃப் பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் அப்படின்றதாக தான் பிஸ்னஸ் குள்ள வந்தது.
1: ஓகே சார், மற்ற யாருக்கிட்டையும் போய் நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்ம சுயமா நம்மளோட சொந்த கால்ல நம்ம நிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு பிசினஸ்க்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சூர்யா யாதவ் எப்படி டாட்டோ ஷாப் கேம் சென்டரை ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்களோட பள்ளி கல்லூரி அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
3: அவளை அவளை அவளை

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: பிரிவினை ஏற்காதே.
1: வணக்கம், நான் ராஜு. டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சூர்யா ஆதவ் தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், நீங்க முதல்ல என்ன பிசினஸ் பண்ணீங்க, அதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சது?

0: ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டிக்கர் பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணேன், பைக்கு கார் ஸ்டிக்கர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் பாசிட்டிவானா, நான் அதுக்கு முன்னாடி பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், காலேஜ் சிம்போசியம் அந்த மாதிரி பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்கும் போது சரி பைக் ரிலேட்டட் ஒர்க்காக போயிடலாம், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாகவே பைக் ரிலேட்டட் இருந்தனால பைக் ரிலேட்டட் ஒர்க்காக போயிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டிக்கர் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறமேட்டு அப்போ இம்ரான் ஒருத்தர் தான் என் ஃப்ரெண்டு, அவர் வந்து ஸ்டிக்கர் கடையில் ஒர்க் பண்ணிருந்தார். சரி ஃப்ரெண்டாக இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன் பிட்வீன் என்னன்னா, நான் வந்துட்டு தனியாக இப்போ டாட்டூ ஸ்டார்ட் பண்ணனால, டாட்டூ வந்து ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ்னால நான் தனியாக பண்ணுறது இந்த பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸ்டிக்கர் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால அவரும் கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டுட்டார். அப்போ வந்து நான் வந்து டாட்டூவில் இருக்க ரெவன்யூ எடுத்து இந்த ஸ்டிக்கர் கடைக்கு வாடகை கட்டுற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அவர் கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து பண்ணியிருப்பார். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணனால அவர் கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டனால இந்த பிஸ்னஸ் வந்து அமௌண்ட் எடுத்து போனால் நானும் சரி வேணாம் ஏன் நம்ம ஏன் இது பண்ணிட்டோம் இதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன்.
1: ஓகே ஓகே சார். அடுத்து வந்து நீங்கள் இப்போ ஸ்டிக்கர் ஷாப் வச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏன் வந்து டேட்டோ ஷாப் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற தாட் வந்துச்சு?
0: நான் ஸ்டிக்கர் ஷாப் வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டு முத்துன்னு ஒருத்தர் பெங்களூரில் டாட்டூ லேர்ன் பண்ணிட்டு அவர் சேலம் வந்திருந்தார். அப்போ வந்து அவருக்கு ஒர்க் பண்ணுறது என் கடையில் தான் ஒர்க் பண்ணிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா சேலமில் டாட்டூ ஷாப்லாம் இல்லை, நான் சொல்கிற 2016-17 ரொம்ப பெருசாக யாருமே இல்லை. அப்போ என் கடையிலே வந்துட்டு அவர் உட்காந்து ஸ்டிக்கர் கடையிலே போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதான். அது ஸ்டார்ட் பண்ணோன்னே நாங்கள் நிறையா ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறையா கஸ்டமர்ஸ் வரும்போது என்னாச்சுன்னா தனியாக ஒரு கடை எடுத்து தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போது வந்து சரி அமௌண்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்றனால அதிலே நான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டிக்கர் கடை சரி அவன் பார்த்துப்பான், ஃப்ரெண்டு பார்த்துப்பாரு, நம்ம இதை கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே சார். அடுத்து வந்து நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: இல்லை நான் பிஸ்னஸ் நிறையா மல்டி பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, இப்போ நான் படத்தில் பாடுற மாதிரி ஒரே படத்தில் பெரிய ஆகலாம் அப்படின்ற மாதிரி மல்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற மைண்ட் செட்லேயே போயிட்டேன். அப்போ சரி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறீங்க, ஹோட்டல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும், நிறையா சரி இதுலேயும் நிறையா அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே தான் ஹோட்டலுக்குள்ளேயே போனது. பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே ஒரு பார்ட்னர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்னராக பிடிச்சி உள்ளே போனோன்னு சக்தி அவர் வந்து சரி ஹோட்டல் பண்ணலான்னு. அப்புறம் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து செஃப்பு, எங்கள் வீடு கேட்ரிங்கு வீட்டுக்கு இதுக்கெல்லாம் கல்யாண மண்டபம் அதெல்லாம் கேட்ரிங் பண்ணோன்னே அவர் வந்துட்டு சரி நான் உனக்கு பண்ணித்தரேன் நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மூலியமாக தான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணது. ஹோட்டல் வந்து வெளியில் பார்க்கும்போது நமக்கு அமௌண்ட் வந்தாலுமே உள்ளார வந்து அது பயங்கரமான ஒரு மேன் பவரான ஒரு விஷயம். இப்போ நம்ம மதியானம் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோன்னா காலையிலே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு காய்கறி வெட்டி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு ஹோட்டல்லே இருக்க மாதிரி இருக்கு, வேறு எந்த இதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு ஆள் போட்டு பண்ணோம், சின்ன சின்ன விஷயம்னால அதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படுது. ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வேறு வெளியே எங்கேயுமே போக முடியாது, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணால் காலையிலேருந்து நைட் வரைக்குமே அங்கேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நடுவில் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் நிறையா ஆச்சு. அது இல்லாமல் நாகராஜன் ஒருத்தர் நம்பி, அவர் தான் செஃப்பு, அவரை நம்பி போட்டான். அப்புறம் அவர் செஃப் ஒரு நிறைய நாள் வரல, நானே செஃப்பாக மாறிட்டேன். நானும் சைனீஸ் நூடுல்ஸ் போடுறதும் எல்லாம் இன்டர்நெட் பார்த்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நான் வந்து டாட்டூ விட்டுட்டு நான் வந்து இப்போ இது ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டராகவே மாறிட்டேன். ஒருத்தர் நம்பி போட்டு அவர் இல்லாத பட்சத்தில் ஹோட்டல் மூடக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுது.
1: ஓகே சார். பல பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நீங்கள் இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்களே ஃபேஸ் பண்ணி இப்போ தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சூர்யா ஆதவ் அவர்கள் எப்படி வந்து அவங்களோட டாட்டோ பிஸ்னஸ்க்கு முன்னாடி ஹோட்டல் வச்சாங்க, அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.

0: இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத
4: வாங்கி சுந்தரன் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். கடன் வாங்கி டர்ஃப் போடலான்னு சொல்லிட்டு டர்ஃப் போட்டது என்னென்னா மொட்டை மாடியில் போட்டோம், ரூஃப் டாப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் எல்லாமே கீழே தான் இருக்கும், கிரவுண்டில் தான் இருக்கும். நாங்கள் ரூஃப் டாப்பு கொஞ்சம் எடுத்து ரூஃப் டாப் போடலாம், ஏன்னா கிரவுண்டுனா ஒர்க் அதிகமாக இருக்கும், கீழே சிப்ஸ் போடணும், ட்ரைனேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூஃப் டாப்பில் போட்டோம். நாங்கள் போட்டது வேறு மழை காலம், போட்டோன்னே மழை பெஞ்சோடனே மேட்டு கீழே டர்ஃப் கிராஸுக்கு கீழே வந்து தண்ணி நிறையா தேங்கிடும். தண்ணி தேங்கும் அந்த பில்டிங்கில் என்னாச்சுன்னா பில்டிங்கில் தண்ணி எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. நான் போட்ட 2 மாதமும் மழை காலனால பில்டிங் கீழே கடை வச்சிருக்கவங்கலாம் கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அதையும் கொஞ்சம் காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஹைலைட் என்னென்னா அங்கே ஹோட்டல்லேருந்து கடன் வாங்கி டர்ஃப்ட்டோம், 2 மாதத்தில் பிஸ்னஸ் காலி பண்ணி ஆகணும். அப்புறம் அதுவும் போட்டோம், அதுவும் ஸ்மாஷ். ரெண்டுமே இங்கே வர ரெவன்யூ தூக்கி அங்கே போட்டு எல்லாம் ஃபுல்லாகவே கடன் ஆயிடுச்சு, அதனால தான் ஃபெயிலியர் காரணம்.
3: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து நிறையா பிஸ்னஸ் ஐடியா உங்கள்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையுமே போட்டு தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து நீங்கள் கேம் சென்டரும் வச்சுருந்தேன்னு சொன்னீங்க, அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க?
4: கேம் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போது PS5, PS4, PS2 இந்த மாதிரி. அது வந்து நான் அதுக்கு இப்போ நான் புதுசாக இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்து ரீசன் என்ன, அதுக்கு கிரேஸ் ரொம்ப அதிகம். இப்போது நம்ம இப்போ கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ கேமுக்கான கேம் ஸ்போர்ட்ஸுக்கான கிரேஸ் எப்பயுமே அதிகம். அது இல்லாமல் என்னென்னா அந்த இடத்துல நம்ம இருக்கணுமே அவசியமே இல்லை. இப்போ வந்தாங்கன்னா அவங்க பாட்டு கேம் போட்டு அவங்க பாட்டு விளையாண்டுட்டு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுட்டு அதில் இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சேலம்ல ஒரு பிஸ்னஸ் காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கேம் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் பெருசு, அது இல்லாமல் அது கொஞ்சம் நாலேஜ் வேணும், கொஞ்சம் ஒர்க்கிங்கு சிஸ்டம் நாலேஜ் எஜுகேஷன் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதுக்கு இன்டர்நெட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அது. நான் கேம்ஸ் புதுசாக வர வர லான்ச் ஆக நீங்கள் கொஞ்சம் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணணும், அதனால் அதில் காம்படிஷனும் ரொம்பவே கம்மி, அதனால தான் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுவேன்.
3: கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான ஆர்வம் வந்து இப்போ இருக்க இளைஞர்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது, அந்த காரணத்தினால தான் நான் இதை ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சார், இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த கேம் சென்டர் பிஸ்னஸை எந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க?
4: இல்லை, வெளியிலேருந்து பார்க்கும்போது காமனான பர்சனுக்கு என்னென்னா ஜஸ்ட் கேம் சென்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னென்ன சும்மா இந்த கேம் விளையாடுவாங்களோ அதில் ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட். நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே எல்லாருமே அதான் கேட்டாங்க, எனக்கு இதில் பிஸ்னஸ் இல்லாதவங்க. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கேம் சென்டர் போய் விளையாடுறவங்க தான். அதில் போய் விளையாடுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ரோட்ஸில் ஒரு கடை, கேமர்ஸ் மிஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு க்ரௌடாகவே இருக்கும், அதில் நம்மளோட ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ வந்தாங்கன்னா அவங்க பாட்டு டிவி ஆன் பண்ணி நம்ம பாட்டு ஒரு கேம் போட்டால் 1 hour அந்த மாதிரி, 1 hour 100, 1 hour 200 மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் அந்த அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸும் கம்மி. அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கவங்க, சிஸ்டம் நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் அது இது பண்ண முடியும்.
3: ஓகே ஓகே சார், கேம் சென்டரில் நாம் அதிகமாக எஃபர்ட் போட தேவையில்லை, பீப்புள் வந்தாலே போதும், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அதிகமாக ஈடுபாட்டோட இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து டாட்டோ அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு எப்படி பேஷனாக மாறுச்சு, எப்போ நீங்கள் இந்த டாட்டோ போட ஸ்டார்ட் பண்ணீங்க?
4: டாட்டோ நான் 2017 பண்ணிருக்கேன், அரௌண்ட் 8 years 9 years பண்ணிருக்கேன். டாட்டோ பிஸ்னஸ் வந்து ஆக்சிடென்டலாக அதுக்குள்ளே வந்ததுதான். என்னோடய இவ்வளோ லாஸ்லேயுமே நான் வந்து டாட்டூ வச்சு அதில் வர ரெவன்யூ வச்சு தான் எல்லா கடனும் எல்லாமே சமாளிச்சிட்ருக்கேன். அதனால் டாட்டூ வந்து கடைசி வரைக்கும் அது பேஷன் ரிலேட்டட், அது எங்கே போனாலுமே அது பொழைச்சிக்கலாம். கடை இருக்கோ கடை இல்லையோ ஒரு ரோட்டில் கூட உட்காந்து ஒரு ஓரமாக போட்டு பொழைச்சிக்கலாம். அந்த டேலண்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து எப்படினாலே சர்வை பண்ணிக்கலாம்.
3: சூப்பர் சார், ஒரு

ஆக்சிடென்டலாக தோணின ஒரு பிஸ்னஸ் இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு எல்லா விஷயத்துலேருந்தையும் இந்த டாட்டோ தான் உங்களை காப்பாத்துது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சூர்யாதவ் அவங்களோட கேம் சென்டராக இருக்கட்டும், டாட்டோ ஷாப்பாக இருக்கட்டும், அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படி அதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்கள் பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா.

0: வணக்கம். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சூர்யா யாதவ் தான் இருக்காங்க. அவங்களோட டேட்டோ ஷாப்பை எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், இப்ப வந்து என்னென்ன மாதிரியான டேட்டோஸ் எல்லாம் நீங்க போடுறீங்க?
1: நான் வந்து எல்லா டைப் டாட்டும் போட்டுறேன். ட்ரைபல் டாட்டூஸு, காமனாக போடுற நேம் டாட்டூஸ்லேருந்து எல்லாமே போடுறோம்.
0: ஓகே ஓகே சார், இப்போ வந்து டாட்டோ போடுறதுனால வந்து சில இன்ஃபெக்ஷன் வரும், அந்த நீடில்னாலேயோ இல்லை அந்த டைனாலேயோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு டாட்டோ போடுறவங்களா உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்?
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நீடிலில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டாலுமே ஒவ்வொருத்தவங்களும் புது ஊசி போட்டால் தான் கரெக்டாகுன்றாங்க. அதே மாதிரி தான் டாட்டோவுமே ஒவ்வொருத்தவங்களும் செப்பரேட் நீடில், செப்பரேட் டிப்பு அது போட்டோம்னா, ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் இருக்குன்னா உங்களுக்கு போட்ட அதே நீடில் வச்சு வேற நீங்கள் அதே டாட்டோ போட்டோம்னா கண்டிப்பாக டிசீஸ் வரும். அதனால் உங்களுக்கு போடுற டாட்டூஸ் வந்து கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலான இடத்துல போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிசீஸுமே வராது. நீங்கள் வந்து காசு கம்மியாக இருக்குது, அமௌண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியே இல்லாத இடத்துல இப்போ ரோட்டில் போடுறாங்க, பண்டிகையில் போடுறாங்க, அவங்கள்ட்ட போட்டிங்கன்னா அவங்களால மாற்றவும் முடியாது. நீங்கள் போய் 100 ரூபா போட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது ஜென்ரே அவங்களுக்கும் அமௌண்ட் எல்லாம் வராது. 100 ரூபாக்கு ஒரு நீடிலு இந்த பொருள் எல்லாமே நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் 100 ரூபாக்கு போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஊசி தான் அவங்க போடுவாங்க. புதுசாக அவங்க போடும்போது அவங்களாலேயே அமௌண்ட் இது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் யோசிச்சு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸில் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை போய் போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராது. அது இல்லாமல் டாட்டூ போட்ட உடனேமும் நீங்கள் வந்து தண்ணி படக்கூடாது டாட்டூவில், அது ஒரு புண்ணு மாதிரி தான். இப்போ புண்ணில் எப்படி தண்ணி போட்டால் சீ பிடிக்குமோ அந்த மாதிரி டாட்டூவும் ஒரு புண்ணு மாதிரி தான். டாட்டூ போட்டனே அதுவும் நீங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக போகணும். ஆர்டிஸ்ட் சொல்கிற மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் பண்ணணும்.
0: கண்டிப்பாக வந்து நம்ம டாட்டோ போடுறவங்க ஹைஜீனிக்காக போடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டாட்டோ போடுற இடமுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ரோட்டோரமாக போடுறாங்க, ஒரு திருவிழாவில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து முதல்ல நீங்கள் டாட்டோ போடும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருந்தது?
1: ஃபஸ்ட்டு இனிஷியலாக டாட்டூ போடுவோம். டாட்டூ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலுக்கும் நான் ப்ரொஃபஷனலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ரொஃபஷனல் போட்டோம்னா ஸ்கின் விட்டு வெளில வராது. டாட்டூ நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபீலே ஆகக்கூடாது, ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருக்கும். நான் ப்ரொஃபஷனல்னா நீங்கள் போட்டால் பல்ஜ் ஆயிரும், ஸ்கின் விட்டு வெளில வரும், ஸ்மஜ் ஆயிரும். நான் இனிஷியலாக ஃபஸ்ட் டாட்டூ போடும் போது எனக்கு என்ன ப்ளஸ்னா காட்ஸ் கிரேஸ் வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக ப்ரொஃபஷனல் டாட்டோ எப்படி வருமோ அந்த மாதிரி வந்தோடனே அதுவே எனக்கு பயங்கர ப்ளஸ் தான். அதுதான் ப்ரொஃபஷனலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக ஃபஸ்ட் வரும்போது கரெக்டாக வந்தனால கொஞ்சம் இப்போ அதனால தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கேன்.
0: சூப்பர் சார், முதல்ல நீங்கள் போடும் போதே ரொம்பவே ப்ரொஃபஷனலாக போட்டிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் டேட்டோ போடும்போது பலவிதமான மக்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி போட்டு விடுங்க அந்த மாதிரி போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பாங்க, சில பேர் வந்து என்ன டேட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆஷா கூட பேசுவாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: இல்லை இது வரைக்கும் எனக்கு மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. அதுவும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வரும்போது நான் நிறையா என்னோட டிசைன்ஸ் அதிகமாக நான் காட்டுவேன். இப்போ வந்தாங்கன்னா அவங்க நேம் போடுறான் அப்படின்னா வரும், அவங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா காமனான டிசைன்ஸ் தான் வரும். ஹார்ட் பீட்டு ஒரு 1000 பேர் போடுறாங்கன்னா அது 999 பேர் வந்து ஒரே டிசைன் தான் இது பண்ணுவாங்க. அவங்க நெட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது நம்ம ஒரு 2-3 சஜஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி புதுசாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம கஸ்டமருக்கு வந்து இது புதுசாக இருக்குது, இது போடுங்க அது போடுங்க நம்ம ட்ரை பண்ணி நிறையா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அது அவங்க காட்டுறதோட நம்ம கொஞ்சம் நல்லா காட்டும் போது அவங்க கொஞ்சம் ஆட்லியே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க.
0: சூப்பர் சார், இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கூட வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து டேட்டோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அடுத்து வந்து நீங்கள் போட்டதுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேட்டோ அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
1: நான் வந்து ஸ்டார்ட் பண்ண யாலி டாட்டோ ஒன்று லெகில் போட்டேன், என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் போட்டேன். அது ஒரு 3 டேஸ் அரௌண்டு போட்டது. இது வரைக்குமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது.
0: கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போவும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது சூப்பராக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சூர்யா யாதவ் அவங்களோட டாட்டோ ஷாப்பில் எப்படிலாம் டாட்டோ போடுறாங்க, என்னென்ன டாட்டோஸ்லாம் போடுறாங்க, டாட்டோ எப்படிலாம் போடணும், எங்கே போடக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
1: இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி டாட்டோ ஷாப் வைக்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
3: சார். இப்ப வந்து நீங்க நிறைய பிசினஸ்ல உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் சக்சஸா நீங்க எதை பாக்குறீங்க?
4: பிக்கஸ்ட் சக்ஸஸ்னால் நான் நிறையா விஷயம் ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸ் அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த இதெல்லாம் பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம், இடம், ஒரு ஜன்னல், ஒரு விளக்கம் மாறினா கூட, சின்ன விஷயம்னா கூட, அது கூட பார்த்து தான் பண்ணணும் பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும். நீங்கள் இது எதுவும் இல்லாமல் நிறையா ஃபெயிலியர் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், யாருமே அவங்க நம்பவே மாட்டாங்க. திரும்ப நீங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணால் வீட்டையும் அவங்க நம்ப மாட்டாங்க. இது ஏற்கனவே 2-3 ஃபெயிலியர், திரும்ப இதுவும் ஃபெயிலியரில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு வின் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, வின் மட்டும் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அதனால் நீங்கள் அடுத்து எது ஸ்டார்ட் பண்ணாலுமே வின்னிங் மட்டும் தான் ஒரே இதாக இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன்.
1: சூப்பர் சார். எவ்வளோ தோல்விகள் வந்தாலுமே நம்ம வெற்றியை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும், அதை தான் நானுமே பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க, அதில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: என்னன்னா, நம்ம சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸ் வந்து வயசாக இருக்கணும் கரெக்டான. இப்போது நம்ம வந்து 50-50 நம்மளோட இது எடுத்துக்கினாலுமே அவங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட்னாச்சும் பண்ணணும், மென்டல் சப்போர்ட்னாச்சும் பண்ணணும், மாரல் சப்போர்ட் கூடனாச்சும் இருக்கணும். அதனால் பார்ட்னர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும், லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி.
1: ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். பிஸ்னஸ்லேயும் சரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, கரெக்டான பார்ட்னர் கிடைச்சாதான் நம்மளோட லைஃபுமே ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா, ஒரு பானிபூரி கடை வந்து இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ண கடை வச்சுக்கலாம், 30,000 இன்வெஸ்ட் பண்ண கடை வச்சிடலாம், ட்ரெஸ் கடை போட்டுடலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் வந்து ஒரு 2,000-3,000 பேர் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நிறையா பேர் பண்ணுவாங்க. நிறையா பேர் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெவன்யூஸோ எதுவுமே எடுக்க முடியாது, நீங்கள் வின் ஆக முடியாது. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்காதீங்க. யூனிக்கான பிஸ்னஸ் எடுங்க, சிம்பிளான விஷயம், டேலண்டட் பேஸ் பிஸ்னஸ். 10,000 பிஸ்னஸ் கூட 5,000 இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்லாம் நிறையா இருக்கும், அதில் காம்படிஷனே உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிஸ்னஸ் இவங்க நிறையா பேர் இது பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன். வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கும்போது நிறையா கூட்டம் வருது, நிறையா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், ஆனால் உள்ளார தொட்டது எல்லாமே காசு. அதனால் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்கள்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி சொன்னீங்க, ஒரு 9 இயர்ஸ் ஜேர்னின்னு சொன்னீங்க. அதில் வந்து உங்களுக்கு யார் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க?
4: எனக்கு வந்து எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இவ்வளோ ஃபெயிலியர் ஆனாலும் அப்பா தான் இருந்தது. இப்போ வந்து கார்த்தின்னு ஒருத்தர், தம்பி ஒருத்தர், அவர் இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது.
1: கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அப்பா இருக்காங்க அப்படின்றத கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறீங்க?
4: நான் இப்போ அடுத்து திரும்ப ஒரு டர்ஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இருக்கலே சிலதில் இருக்கலே கம்மி ரேட் கொடுக்குற, கம்மி ரேட்டில் கொடுக்க ஒரு டர்ஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்கனவே எடுத்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்த 5 வருஷம் இதுக்கு முன்னாடியான ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மாசாக வெயிட்டாக கேத்தா பேக்கம் பேக் கொடுப்போம்.
1: சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு நாங்களுமே வாழ்த்துறோம் சார். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி.
4: தேங்க்ஸ்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சூரிய ஆதவ், அவங்களுக்கு பல தோல்விகள் இருந்தாலும் அவர் அங்கேயே துவண்டு போய் நிற்காம தொடர்ந்து அவரோட பயணத்தை சாதிச்சு இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நாமளும் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டமான தருணங்கள் வரும்போதும் சரி, தோல்விகள் வரும்போதும் சரி, இதுதான் நம்மளோட முடிவு அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கான சக்சஸ் வரும், நம்மளுக்கான நாளுமே வரும் அப்படின்றதுல ஒரு உண்மையும் இருக்கு. நேர்களே,
3: இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இதே போல மற்றொரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்யானா உங்க கூட பேச வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் எல்லாமே கத்துக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தற்காப்பு கலை. பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தற்காப்பு கலையை கற்றுக்கணும். அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சரி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி, ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சரி, கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய மக்களையாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்தையாக இருக்கட்டும், நம்ம யாரையாவது நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக தற்காப்பு கலை அப்படிங்கிறத கற்று வச்சுக்கணும். முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக கற்று வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் தாங்க பேசுகிறோம், பெண்களுக்கு தற்காப்பு கலை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட தற்காப்பு கலை அப்படிங்கிறது வெறும் சண்டை மட்டும் கற்றுக்கணும் அப்படிங்கிற பற்றின விஷயம் கிடையாதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை, பாதுகாப்பு, சுயமரியாதை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கற்றுக்கணும். இதுதான் வந்துட்டு முக்கியமான தற்காப்பு கலை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தற்காப்பு கலை கண்டிப்பாக பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு தன்னை தானே வந்துட்டு பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க வலிமையானவங்களாக இருக்கணும். அதுக்கு தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேருக்கு இது ஒரு தவறான எண்ணமாக இருக்கலாம், தற்காப்பு கலைனா என்ன சண்டை போடுறதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் உண்மையில் தற்காப்பு கலை அப்படிங்கிறது ஆபத்தை உணர்வு கொள்வது, அது மட்டும் இல்லாமல் தைரியமாக செயல்படுவது, தன்னை காப்பாற்றிக்கிறது, அவசர சூழ்நிலைகளில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது, இதுதாங்க வந்துட்டு தற்காப்பு கலை. இதை தான் வந்துட்டு கராத்தி, சிலம்பம், கும்ஃபு, டைக்வாண்டா இது மாதிரியான சில தற்காப்பு கலைகள் மூலமாக உடல் பயிற்சி மட்டுமே இல்லாமல் மன வலிமையை அதிகமாக்கக்கூடிய பயிற்சியுமே வந்துட்டு தராங்க. ஸோ இது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 9787070078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவின்.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா?
5: பெண்கள் தற்காப்பு கலை வந்து ரொம்ப அவசியம் தான் சொல்லுவேன். பெண்கள் தற்காப்புகளை கற்றுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கல்கள், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய டைமில் அது அவங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். பொது இடத்துல போகும்போதோ இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அவங்களுக்கு அது வந்து அந்த இடத்துல நம்ம அது அவங்க தற்காப்புகளை வந்து அவங்களுக்கு அது ஒரு அந்த பயிற்சி அவங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும். அது கற்றுக்கிறது நல்ல ஒரு அவசியம் கூட சொல்லுவேன். இப்போ இரவு நேரத்தில் அவங்க பயணத்தில் இருக்கும் பொழுது இல்லைனா யாராவது அவங்கக்கிட்ட வந்து வன்முறையை ஏதாவது தூண்டும் ஏதாவது பேசுறது, இல்லைனா அவங்களுக்கு கோவப்படுற மாதிரி ஏதாவது பேசுறது, அவங்கள தவறான முறையில் யாராவது ஒருத்தர் முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா எல்லா நேரத்துலேயும் அவங்க உறவினர் கூட இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. தனியாக இருக்க இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தற்காப்பு கலை இருந்தால் தான் அவங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். அதனால வந்து ஒவ்வொருத்தரும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த பயிற்சியை எடுத்து அதில் முறையாக அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அது வந்து துணையாக இருக்கும். அதனால் தற்காப்பு கலை பெண்களுக்கு அவசியம்.
4: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனை கண்டிப்பாக வந்துட்டு கற்றுக்கணும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதுதான் அவங்கள காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. ஏன்னா பெண்கள் எப்போவுமே தற்காப்பு கலையை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுவும் இந்த சமயத்தில் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தற்காப்பு கலை அப்படிங்கிறது இந்த உலகம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. பெண்கள் கல்வி, வேலை, விளையாட்டு, அரசியல், தொழில் எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் சில பாதுகாப்பு சவால்களுமே இந்த துறைகளுக்குள்ளார போகும்போது வருது. அதுக்காக தான் இந்த தற்காப்பு கலைகள் வேணும் அப்படின்னு வந்துட்டு பெண்களுக்கு உணர்த்துறாங்க அப்படின் மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: பரதநாட்டியம்
1: தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
0: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்களுக்கு தற்காப்பு கலை முக்கியம் எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அந்த வகையில இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஆமா, பெண்கள் தற்காப்பு கலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட பயந்துக்கிறாங்க, ஐயோ பெண்கள் வெளியில போகிறதுக்கு தயக்கமா இருக்கு, அவங்க கூட யாராவது ஒருத்தர் போனோம் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்கு. ஆனா தற்காப்பு கலைகள் பெண்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்களை தாங்களே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதே மாதிரி ரொம்ப துணிச்சலாகவும் இருப்பாங்க. சில விஷயங்கள், தவறான விஷயங்கள் அவங்களை அணுகும் பொழுது அவங்க தற்காப்பு கலைகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா என்ன ஒரு

இக்கட்டான சிச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். எல்லாத்திற்கும் மேலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். ஓகே, நம்மளுடைய பெண்ணுக்கு வந்து தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கும், அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே பாதுகாத்துக்குவான்னு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் தற்காப்பு கலை அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. குறிப்பிட்ட பள்ளிகள்ல கல்லூரிகள்லாம் கூட ஸ்பெஷலா பெண்களுக்கு தற்காப்பு கலை அதனை அந்த பயிற்சி விக்கக்கூடிய செஷன்ஸ்

சூப்பராகவே சந்திரசேகர் அண்ணா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவர் சொன்னது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி, வேலை, விளையாட்டு, அரசியல் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலுமே சாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு சிக்கல்களுமே வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. அதுக்காக வந்துட்டு அவங்க கண்டிப்பாக இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் போகிறாங்க, அப்புறமா காலேஜ் போகிறாங்க, அப்புறமா வேலைக்கு போகிறாங்க, எங்கே போனாலும் சரி அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை சண்டை போகிறது எப்படி அப்படிங்கிறது மட்டுமே வந்துட்டு கற்றுக் கொடுக்காம, நீங்கள் ஒரு ஆபத்தான ஒரு நேரத்தில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டுவது தான் இந்த தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு பெண்களுமே தற்காப்பு கலைகளை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
0: ஹே ராஜ், எப்படிடா எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஒரு பெண் தற்காப்பு கலை கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம்னா அவங்க நடையில் கூட ஒரு தைரியம் தெரியும். ஏன்னா வந்துட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவங்களுமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் தற்காப்பு கலைகளில் அடிச்சுக்கவே முடியாத ஒரு ஆளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு வீரம் செறிந்த ஒரு வீர பெண்மணி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த வீர பெண்மணிகள் எதுக்காக புகழ் பெற்றாங்க அப்படின்னா, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த காலத்திலேயே பெண்கள்னா யாரு, பெண்களாலையும் வந்துட்டு தற்காப்பு கலைகளை கற்றுக்க முடியும், அதில் சிறந்து விளங்க முடியும், ஒரு போர் புரிய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு வெளியே காட்டினாங்க. அதுதான் வந்துட்டு அவங்களுடைய பெயர் இதுவரைக்குமே நிலைச்சிருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இதே மாதிரி தான் பெண்களுமே வந்துட்டு அவங்களுடைய தற்காப்பு கலைகளை அவங்களுடைய தற்காப்புக்காக கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய நேயர்கள் எல்லாமே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்களுமே அதுதான். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கிறோம் அப்படின்னா முதல்ல பயம் குறையும், அடுத்தல மன உறுதி அதிகமாகும், அதுக்கடுத்ததாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். இப்படி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்துட்டு அதிகமாகும். முக்கியமாக சிங்க பெண்ணாவாங்க அப்படின்னு சொல்லலாம். தற்காப்பு கலை அப்படிங்கிறது பாதுகாக்க மட்டும் கிடையாதுங்க, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், மன அழுத்தம் குறையும், கவனம் செலுத்தக்கூடிய திறனுமே அதிகமாகும். இதனால தான் வந்துட்டு தற்காப்பு கலை கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனு, எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையுமே நேர செலவழிக்கிறத விட்டுட்டு அதிலேருந்து வெளியே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்துட்டு இருக்கணும். அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தற்காப்பு கலைக்கு ஒரு நல்ல தேர்வாக அமையும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெற்றோர்கள் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, பெண்கள் அமைதியாக இருக்கணும், அடக்க ஒடக்கமாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் தைரியமாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கறது அவங்கள வந்துட்டு சண்டைக்கறியாக மாற்றுறது கிடையாது, அவங்கள தன்னம்பிக்கை உள்ளவங்களாக வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம கூட அவங்களோட கருத்துக்களாக பகிர்ந்துக்கிட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேயர் வந்துட்டு இணைப்பில் இருக்காரு. அவங்க கூட பேசிடலாமா?
2: பெண்கள் வந்து தற்காப்பு கலை கற்றுக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம் தான் சொல்லணும். இது வந்து முன்னமெல்லாம் வந்து பெண்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் எதுவும் செய்யலைங்க. இப்போவெல்லாம் வந்து எல்லா தற்காப்பு கலைகள் வந்து ஜிம்முக்கு போடுறது, இந்த சிலம்பம் விளையாடுறது போடுறது எல்லாவற்றையுமே நல்லா செய்யறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது சில இதுகள்லாம் நடக்குதுங்க, அதாவது தவறான செயல்களில் சில இளைஞர்கள்லாம் நடக்கிறதுனால தற்காப்பு கலை இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படுறது அப்படின்னு நான் சொல்லணுங்க.
1: கண்டிப்பாக நம்ம கஸ்தூரி அண்ணா சொன்ன மாதிரி பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு தற்காப்பு கலை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போது தற்காப்பு கலை அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் கலைன்னு மட்டும் எடுத்துக்காமல் அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும். பழைய காலத்தில் பெண்கள் எல்லாமே சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா அது உடல் வலிமையும் அதிகமாகிச்சு, மன தைரியத்தை வந்துட்டு அதிகமாக்குனுச்சு. இன்றைக்கி அந்த கலைகளை திரும்பவுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தாமல் நாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கலையை கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கலைகளை கற்றுக்கிறதுக்கான அந்த முக்கியத்துவத்தையும் அதுக்கான நேரத்தையும் அவங்களுக்கு அந்த இண்டிபெண்ட் அதாவது சுதந்திரத்தையும் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தைரியம், அவங்களுக்குன்னு ஒரு உத்வேகம், அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அரணை அவங்க உருவாக்கிக்குவாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தற்காப்பு கலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். இன்றைக்கி நான் இந்த ஒரு தலைப்புலேருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னொரு புது தலைப்புலங்களுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டே விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு முதல் விஷயமா எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி வந்து நம்ம அதற்கான ஒரு விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல். இந்த நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி வைட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலோட அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து காப்பாற்றுதுங்க. அதனால் அதிகமாக இந்த பழங்களையும் எடுத்துக்கணும். காலையில் எந்திரிச்சதும் நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு நாம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெது வெதுப்பான நீரில் இஞ்சி, மஞ்சள், எலுமிச்சை ரெண்டையும் இது மூணையும் சேர்த்து நாம் வந்து குடிக்கணுங்க. இது வந்து நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த சூழல் மாசுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அந்த மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக கல்லீரல். கல்லீரல் வந்து உடலோட டீடாக்ஸ் இயந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே கல்லீரல் வழியாக தான் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள், எந்த உணவுகள் நம்ம கல்லீரலுக்கு நல்லது செய்யும் அப்படின்னா ப்ரக்கோலி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் நச்சுகளை நீக்கி என்சைம்களை வந்து அதிகரிக்குங்க. அதே மாதிரி க்ரீன் டீ, ஆலிவ் ஆயில் கல்லீரல் கொழுப்பு சேர்ற கல்லீரலில் அந்த கொழுப்பு சேர்றது இல்லைங்களா, அதை வந்து தடுக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், நல்ல குடல், நல்ல ஆரோக்கியம், நல்ல மனநிலை அப்படின்னு சொல்லலாங்க. தயிர், மோர் நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகரிக்கும், அது வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி முழு தானியங்கள், கம்பு, ராகி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதும் குடலை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: காலம் மேகாலம் மேகாலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வெயில் வாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்பப்போ மழை வந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வருது, வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இந்த வேகாலத்தில் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் முதியோர்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. நம்ம கூட முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் இப்போ இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் வெயில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வந்து அடிச்சுட்டு இருக்குங்க சார், இதனால் முதியவர்களுக்கு வந்து பாதிப்புகள் வரும், எந்த மாதிரி பாதிப்புகள் வரும், அவங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணுங்க சார். அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற இடங்களை வந்து எப்படி நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியுங்க சார், அதற்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணலாமாங்க சார்?
6: ஏசி இருக்குன்னா ஏசி வந்து போட்டுக்கலாம். என்ன டெம்பரேச்சர்லன்னா யூஸ்வலாக 24-26 மேக்ஸிமம், அந்த டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம்னா அது ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. ஏசியில் டைமர் இருக்கும், டைமர் வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 o'clock, 4 o'clock ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு அது செட் ஆகிடும். ஏசியில் சில நேரத்தில் என்னென்னா ஏசி நம்ம முகத்துக்கு நேராக அடிக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது, அப்போ ஒரு ட்ரைனஸை நாக்கு வறட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம கொரட்டையோட சேர்த்து இருக்கோம். தேவைப்பட்டால் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாம், அந்த ட்ரைனஸ் போகிறதுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் அப்போ இதாகும். இல்லை நம்ம சாயந்தரத்தில் வந்து வீட்டில் வந்து முடிஞ்ச ஜன்னல்களையோ கதவுலையோ நல்லா திறந்து வச்சுட்டு அப்புறமா ஏசி போகலாம். ஏசி இல்லாத வீட்டில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான், வாட்டரை ஒரு 2-3 இதில் வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை சேலை இல்லைன்னா துண்டு அந்த மாதிரி அது நினச்சி ஒரு கொடி மாதிரி கட்டி ஃபேன் போட விடும். இல்லை நம்ம கூலர்ஸ் ஏர் கூலர்ஸ் மாதிரி பயன்படுத்தலாம். அது இது வந்து ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதாவது வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களோட மருத்துவர்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுறது நல்லது.
5: கண்டிப்பாங்க சார். சார் அதே மாதிரி ஒரு முதியோர் வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வெயில்னால ஒரு பாதிப்பாகுது அப்படின்றப்ப எந்த ஒரு டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது ரொம்ப முக்கியமாக?
6: மயக்கம் அடைஞ்சிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க, பேச்சு கொள்ளாங்க, மென்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இரிட்டபுளாக இருக்காங்க, கோவப்படுறாங்க, படப்படப்பு இருக்காங்க, நெஞ்சு மாதிரி சில அறிகுறிகள் அவங்கள உடனே மருத்துவமனை கழிச்சு
5: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நம்ம கூட தொடர்ந்து இணைஞ்சு இந்த வேகாலத்தில் முதியோர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: பரதநாட்டியம்
1: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
0: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனநல ஆரோக்கியங்க. அப்படி இந்த மனநல ஆரோக்கியத்துக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கிற அந்த ஒரு எல்லா பிரச்சனைகளுமே வந்து கம்மியாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியே ஒரு அரை மணி நேரம் எந்த ஒரு விஷயங்களையும் நினைக்காமல் நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மனசில் தேங்கியிருக்கிற அந்த குப்பைகள், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற நிறைய விஷயங்களை வந்து ரிலீவ் பண்ணிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த மெடிடேஷனை பண்ண நிறைய பேர் வந்து உக்காந்தாலும் அவங்களால உடனடியாக அந்த மெடிடேஷனுக்குள்ளார போக முடியுமா? அதாவது எண்ணமற்ற நிலை தான் மெடிடேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தியானம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க. அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகிறதுக்காக நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு நிறைய எண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வேண்டாம் வெறுப்பாக நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர அளவுக்கு அந்த எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். மெடிடேஷனுக்குள்ளாரியே போக முடியாது. இப்போ மெடிடேஷனுக்குள்ளார போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதில் ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சது, மூச்சை கவனிக்கணும். அதுவே தியானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூச்சை கவனிக்கிறது நம்ம தியானத்துக்கு உள்ளார போகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே நம்ம வந்து தியானத்துக்குள்ளார போயிடுவோம். இது தியானம் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட சவுண்டை நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கிறதுனால, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாண்டிங் பாக்ஸில் வர அந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பயே நம்ம வந்து மெடிடேஷனுக்குள்ளார போவோம். இல்லை ஏதோ ஒரு ஃபேன் தான் ஓடுது, அந்த ஃபேன் சவுண்டை மட்டுமே நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூச்சை கவனிக்கிற மாதிரி அந்த ஃபேன் சவுண்டை மட்டுமே கவனிச்சுட்ருக்குறோம். இல்லை வேற ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டை மட்டுமே கவனிச்சுட்ருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து தியானத்துக்குள்ளார போவோம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நடக்கும். நிறைய பேர் வந்து 1/2 hour உட்காந்துட்டு கூட தியானம் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா தியானத்துக்குள்ளார போக முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, மனநல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து இணைஞ்சி வீட்டு முறை வைத்தியம், நாட்டு வைத்தியம், அதுக்கப்புறம் ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன சாப்பிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயன் தருது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துப்பாங்க இல்லையா. அப்படி ஏற்காட்டில் இருந்து யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஜெரினா காட்டில் இருந்து மேனகா அக்கா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அக்கா, இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக வந்து இருந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து வீட்டு முறை வைத்தியங்கள், அதுக்கப்புறம் நாட்டு வைத்தியங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் என்னங்கக்கா பண்ணுவீங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதிகமாக அந்த சளி இருமல் காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கக்கா?
7: டாக்டர்கிட்ட அதிகம் போக மாட்டாங்க.
6: சரிங்கக்கா. அக்கா, வீட்லேயே இப்போ இதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களாங்கக்கா?
7: காய்ச்சல்னா வீட்டில் எப்பயும் தயாரிக்கிற கஷாயம் தான். வீட்டிலே கிடைக்கிற மிளகு ஜீரகம் இந்த பட்டை இதெல்லாம் போட்டு இஞ்சி போட்டுட்டு எங்கள் வீட்டில் கிடைக்கும், வெத்தலை கிடைக்கும், அப்புறமேட்டு கற்பூரவல்லி கிடைக்கும். கற்பூரவல்லி வெத்தலை ஒரு 4-5 மிளகு ஒரு சின்ன இஞ்சி எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா அதை கொதிக்க, ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டால் கொஞ்சம் காரமும் கசப்பும் மாதிரி ஆகிடும். அதை குழந்தைங்களுக்கு கொடுக்க வச்சாவே முக்கால்வாசி சரியாகும்.
6: அக்கா, இந்த ஒரு விஷயத்த வந்து எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு, அதாவது எத்தனை வயசுக்கு மேலங்கா இது வந்து கொடுக்கலாம்?
7: இங்கே ஒரு 2-3 வயசுக்கு மேலே தான் கொடுக்கலாம்.
6: 2-3 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது கீழே வந்து கட்டாயமாக வந்து கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. மிளகு இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்தி கஷாயம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் வந்து மிளகு அதில் இருக்கிற சில பெனிஃபிட்ஸை பற்றி உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது மிளகில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து உதவுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு நம்மளுடைய செரிமானத்தை வந்து மேம்படுத்துது. குறிப்பாக இந்த ஒரு குளிர்காலத்தில், பனி காலத்தில் சளி இருமல் அப்படின்ற ஒரு பிரச்சனை மேக்சிமம் வந்து இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த மிளகு அப்படின்றது வந்து உதவும். அதே மாதிரி உடல் வெப்பத்தை சமநிலையில் வச்சிருக்கும், எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவும், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்யும், நினைவாற்றல் அதுக்கப்புறம் கவனத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு மிளகை நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறைகளில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. வேகாலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா வெயிலை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில், நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நாம் வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். காலையில் எந்திரிச்சதுமே, அதாவது இந்த வேகாலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு பழக்கம், உணவு பட்டியல். 6-7 மணிக்குள்ளார ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து ஒரு கிளாஸ் நம்ம வந்து குடிக்கணுங்க. காஃபி டீலாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை ஒரு 2 டிராப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு 5-6 ஊற வச்ச பாதாம் பருப்பு எடுத்துக்கலாங்க 6-7 மணிக்குள்ளார. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலை உணவு 8-9 மணிக்குள்ளார நம்ம வந்து சாப்பிட்ணுங்க. குறிப்பாக 8 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. கம்பு, ராகி இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு சிறந்தது. இதெல்லாம் கிடைக்காதவங்க இட்லி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கூடவே வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக சாப்பிடுவோம். டீ, போண்டா அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக தர்பூசணி, முலாம்பழம், இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது 11 மணிக்கு அந்த மாதிரி டைமில். அதற்கப்புறம் மதிய உணவு 1 மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததுங்க. 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சாதம், மோர், தயிர், கீரை, சாம்பார், வெள்ளரி, கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. குறிப்பாக மதிய உணவில் தயிர், மோர் வந்து இருந்தது அப்படின்னா இந்த வேகாலத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப ஏற்றதாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுவோம். ஈவினிங் 4-5 வந்து சாப்பிடுவோம். அப்போ வந்து எலுமிச்சை ஜூஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக சுண்டல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பயிர் வகைகளை எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இரவு உணவு 7-7.5 நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக 7 மணிக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க. எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா உப்புமா, ரொம்ப லேசான உணவுகள், சப்பாத்தி, அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய்கறி இருக்கிற கிரேவி

மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் எப்படி வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தோமோ, தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் இல்லாட்டி நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய உடல் டீஹைட்ரேட் ஆகாதுங்க, ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும். குறிப்பாக சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 லிட்டர் பக்கமாக தண்ணி குடிக்கணும் நாம். இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு எந்த தயக்கமும் இல்லாம உங்களால நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல முடியுதா? முடியுதா இல்லையா அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது. நான் ராஜ்குமார் நேர்களே. எப்பவும் போல 3 மணி ஆனா லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நேத்து வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் நிகழ்ச்சியில. என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய நேர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி, ராஜ்குமார் ரொம்ப நாள் கழிச்சு நான் கால் பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, இப்பதான் நான் கால் பண்ணி உங்களை பத்தி நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சதீசனா. ரொம்ப நன்றினா நிகழ்ச்சியில வந்து கால் பண்ணி பேசினதுக்கு. நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. சோ எந்த நம்பருக்கு ராஜ்குமார் கால் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். எதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்காக எந்த தயக்கமும் இல்லாம நீங்க நோ சொல்லிருக்கீங்களா? இது பெண்களுக்காக கேட்கப்பட்ட கேள்விதான். இதுக்கு கண்டிப்பா கேட்டிருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வந்து மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றதையும் மறக்காம கால் பண்ணி எல்லாருமே நீங்க சொல்லலாம். சோ பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நோ சொல்ல தயங்குறது தான். சொந்தக்காரவங்க உதவி கேட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த வேலையை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த இடத்துல நம்ம நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்க மாட்டோம். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து முகத்துக்கு நேரம் என்னால முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்ல எனக்கு வந்து ஒரு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்ல தயங்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நான் நோ சொன்னதுனால அவங்க கோவிச்சுக்குவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லா நேரத்திலையும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் வந்து ஒரு நிம்மதி இழந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது நமக்கே எப்படி இருக்கு அப்படின்போது பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படியே திருப்பி பாருங்க. இந்த பிரச்சனை பெண்களுக்கு தான் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போகணும், மறுத்து பேசக்கூடாது பிடிக்காத விஷயத்துக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம நோ சொல்ல என்னைக்காவது நீங்க பழகி இருக்கீங்களா? நீங்க கடைசியா யாருக்கிட்ட தைரியமா நான் நோ சொன்னேன், இந்த விஷயத்துக்காக நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து மறக்காம சொல்லுங்க. நான் சாப்பாடு அதிகமா வச்சாங்க, அந்த நேரத்துல எனக்கு போதும் போதும் நோ நோ அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிடிக்காத டைம்ல நோ சொல்லிருப்பீங்க.

இல்லையா, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்களே. தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து இருக்கு, அதெல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரடுவா நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உடல் வலிமையை விட மன வலிமை அதிகமா இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா பெண்களால இமயமலையில கூட போய் சாதனை பண்ண முடியும் அப்படின்றத இப்போ இருக்க காலகட்டத்துல பல பெண்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருக்கேன். இந்தியாவில வளர்ந்து வரக்கூடிய பளு தூக்குதல் போட்டியில வந்து இப்போ நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெண் மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க சர்வதேச போட்டிகள்ல அவங்களுடைய அசாத்தியமான திறமையால பதக்கங்களை வென்று நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்திய விளையாட்டு துறையில பெண்களுடைய பலத்தை வந்து இந்த உலகுக்கே நிரூபிக்கிற மாதிரி, இந்த உலகுக்கே பறைசாற்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க ஞானேஸ்வரி. இப்போ ரீசெண்ட் டைம்ல நடைபெற்ற ஆசியர் சீனியர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில வந்து இவங்க நிகழ்த்திய அந்த சாதனை இருக்கு இல்லையா, இது உலக அளவுல எல்லாரையுமே கவனத்தில் ஈர்த்த ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய காந்தி நகர்ல நடைபெற்று இருக்கக்கூடிய ஆசிய சீனியர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து ஞானேஸ்வரி கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிறது மட்டும் இல்லாம வெள்ளி மற்றும் வெங்கல பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, ஏன்னா மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவுல பங்கேற்று இந்த வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்னாச் பிரிவுல 88 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கத்தையுமே கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னாச், அதுக்கப்புறம் கிளீன் அண்ட் ஜெர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு போட்டிகளையும் சேர்த்து 194 எடையை தூக்கி வெங்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க ஞானேஸ்வரி. இதே போட்டியில சீனாவை சேர்ந்த ஜின்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. வியட்நாமை சேர்ந்த ஹே ஹுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்காங்க. இது வந்து நம்ம ஊர்ல செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாதனை. நம்ம ஊர் சேர்ந்த ஒரு பெண் இந்த மாதிரியான சாதனைகளை பண்றாங்க அப்படின் போது இது வரவேற்கத்தக்கதுதான். சோ நானுமே அவங்களுக்காக ஒரு கைத்தட்டலை கொடுத்துக்கிறேன், நீங்களுமே கைத்தட்டலை கொடுத்துருங்க. விளையாட்டுத்துறை அப்படின்றது ஆண்களுக்கு மட்டுமே அப்படின்ற காலகட்டம் எல்லாம் இப்போ மாறி பல எண்ணத்தை எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்துல பெண்கள் தான் அதிகமா வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் சொல்லவே தேவையில்ல. அந்த ஐபிஎல் எல்லாமே வந்து பெண்களும் வந்து சாதனை மேல சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஞானேஸ்வரியும் வந்து நானும் ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லட்சியமா எடுத்து அதை வந்து கடினமா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே மாதிரி பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்களுக்கு லட்சியம் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்காக நீங்க கடினமா உழைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுக்காக முறையான பயிற்சியை நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால எடை தூக்கும் சவால் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஈஸியா எந்த ஒரு இடத்துலயும் போய் உங்களால உங்களுடைய சாதனையை வந்து பதிவு பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால

முயற்சியோட பெண்கள் இருக்க ஆரம்பிங்க, நீங்க விடாமுயற்சியோட இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உலக மேடைகளையும் இந்தியாவுடைய தேசிய கொடிய உங்களாலையும் ஏந்த முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சோ இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பேசுறதுக்காக அடுத்தடுத்து கண்ணம்மா பகுதியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரிட்டு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
5: 70 years of legacy, eco-friendly campus experience.

எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், லேர்னிங் பியாண்ட் புக்ஸ், கேரிங் ஃபேக்கல்ட்டின்னு எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9424592160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மேகம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஆப்பிளை விட நம்ம ஊர்

இது என்னைக்காவது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோமா? இத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சில நான் பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு சுகாதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுல பல கேள்விகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்க போறேன். என்ன ராஜ்குமாரே, முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் வந்து இன்னொரு டைம் பகிர்ந்துறேன். இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு ஃபாரின் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃபாரின் சாக்லேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா டேஸ்டா இருக்குல்ல, இது ரொம்ப கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல பேக்கிங் பண்ற சாக்லேட்டா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர்ல சின்ன வயசுல சாப்பிட்ட கடலை மிட்டாயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒண்ணு தோண ஆரம்பிச்சது. அப்போ பெண்கள் இது எல்லாமே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் சாப்பாடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதையும் தாண்டி சாப்பிடுற பழக்கம் அப்படின்றதுல இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுமே வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், டிவி பாத்துக்கிட்டே இல்ல போன் பாத்துக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க சாப்பிடுறீங்க ஆனா என்ன சாப்பிடுறீங்க அப்படின்றத கவனத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப வந்து குறைவா இருக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து போன் பாத்துக்கிட்டே இல்ல ஏதாவது ஒண்ணு டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடும் போது அதை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல சாப்பாடு வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க, குறைவா தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து சமைச்ச உணவை அதிக நேரம் வந்து வெளியில வைக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா கிருமிகள் சீக்கிரம் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பழைய உணவை வந்து அதிகமா சூடுபடுத்தி சாப்பிடவே வேணாம். ஏன்னா இது நீங்க பண்றீங்க அப்படின்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்றது போக ஆரம்பிச்சிடும். இதை அதிகமா வந்து பெண்கள் பண்ணக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. மார்னிங் டைம்ல வந்து இந்த நைட்டு மீது இருக்கக்கூடிய குழம்பு டேஸ்டா இருக்கு அப்படின்றதுக்காக சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மார்னிங் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான பழக்கங்கள் பெண்கள் கிட்ட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி பாலிஷ் பண்ண அரிசி எல்லாமே பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு பூம்புகார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை வந்து நம்ம முயற்சி செய்யறோம் அப்படின் போது, இது பெண்களுடைய ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பெண்களுடைய தினந்தன வாழ்க்கையில அந்த ஹார்மோன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு விடுறது கிடையாது, அது ஒரு பயணம். இன்னையில இருந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்றத உங்க மேல நீங்க அக்கறை எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியம் சுகாதாரம் இது ரெண்டுமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுற ஒரு சின்ன வேலை உணவு வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதனால நம்ம ஊர்ல விளைவிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட ஆரம்பிங்க. ஃபாரின்ல இருந்து வர சாக்லேட் என்னதான் வந்து ஃபாரின் சாக்லேட்டா இருந்தாலும் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நம்ம ஊர்ல விளைவிக்கக்கூடிய பொருள் நமக்கு சத்தை கொடுக்கும் அப்படின் போது அதை சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரிடு வாங்க நேர்களே, தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப் கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்க எல்லாருக்குமே ஞாபகம் நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைனாலும் இன்னொரு டைம் நான் கேள்வியை ஞாபகப்படுத்திடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி சொல்றாங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின் போது அந்த நேரத்துல நீங்க நோ சொல்லிருக்கீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க எந்த டைம்ல லாஸ்டா நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க? இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு நோ அப்படின்னு நீங்க என்னைக்காவது பயன்படுத்திருக்கீங்களா? லாஸ்டா எது பயன்படுத்துறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேரலையும் இப்போ அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக கண்ணம்மா பகுதியில் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷா அக்கா தான் நம்ம கூட நிகழ்ச்சியில பேச போறாங்க. ஒரு உமன் ஆண்டர்பிரனரா நம்ம சேலம்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க வர்ஷா அக்கா. அவங்க கிட்டதான் நிறைய விஷயங்கள் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வர்ஷா அக்கா, இப்ப நீங்க வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பெண்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின் போது, இப்போ நீங்க இவ்வளவு பிசினஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணி இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின் போது இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு?
6: அதான் நான் சொல்றேனே, நான் இன்னும் அந்த இடத்துல இல்ல. நானும் டெய்லி கத்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி எவால்வ் ஆயிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு வந்து ரொம்ப கண்டென்ட்டா இருக்கணும், ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நல்ல ஃபெலோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்னோட க்ரோத் பண்ணி இருக்கிறப்பதான் எனக்கு வந்து ரியல் ஹாப்பினஸ் மோர் தென் மணி அண்ட் எனி திங். எனக்கு அதுதான் ரியல் ஹாப்பினஸ். எப்பயும்
5: நானுமே இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு உருவாக்குவேன் எல்லாரையும் அப்படின்றதான் என்னோட நோக்கமா இருக்கு அப்படின்றதா வர்ஷா அக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர் அக்கா. அக்கா நீங்க வந்து இப்போ நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் வந்து ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ இது மூலியமா அவங்க பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பெண்கள்? ஸோ இப்போ நீங்க ஒர்க் ஷாப் நடத்துறீங்க அப்படின்னு போது அந்த ஒர்க் ஷாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து கத்துக்கல, ஒரு நாளைக்கான ஒர்க் ஷாப்ல 1 day 1 week அந்த மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு போது, ஸோ அதுல வந்து பேசிக்கா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டா அவங்க வந்து பிசினஸா டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஐடியாக்கள்லாம் நீங்க கொடுப்பீங்க?
6: அவங்க வந்து கோர்சஸ் எடுக்கலாம், கோர்சஸ் எடுத்து கத்துக்கலாம். அவங்க என்ன டைப் ஆஃப் ஆர்ட்ல போறாங்க, இப்ப பெயிண்டிங்ல போறோம்னா பெயிண்டிங்ல எக்கச்சக்க வகைகள் இருக்கு, அவங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து படிச்சு, நான் சொன்ன மாதிரி நானே 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன் ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு, அவங்க பண்ணி கத்துக்கிட்டு அதை வந்து கண்டிப்பா ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும் நம்புறேன்.
5: ஒரு பொண்ணு தனியா தொழில் தொடங்க ஆரம்பிக்கணும், ஒரு உமன் ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய கத்துக்க ஆரம்பிங்க. நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அது என்னைக்குமே விட்டுறவே விட்டுறாது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது கவலை நமக்கு இல்லை ஒற்றுக்கொள் அப்படின்ற பழமொழி எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கேத்த மாதிரி நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கான நேரம் அப்படின்னு வர ஆரம்பிக்கும், அந்த நேரத்தின் மூலமா நீங்க ஒரு பிசினஸை வந்து அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதனால கத்துக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க, நிறைய லேர்னிங் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு பிசினஸ்ல சவால்கள் அப்படின்னு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது பெண்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேர்கள் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க நேர்களை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா இல்ல, நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து வர்ஷாக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, அது என்னக்கா பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ஒர்க் ஷாப் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்க, இதுல என்ன மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கலாம், என்ன பண்ணலாம் இதுல அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லுங்கக்கா.
3: என்னோட இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, கம்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். சோ அப்படிங்கும் போது வாரம் ஃபுல்லா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உழைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வந்து ஒரு ஃப்ரீ டைம் வேணும். என்ன பண்றோம் இப்பெல்லாம், என்ன பண்றோம், வீக்கெண்ட் ஆனா சாப்பிட போறோம், டின்னர் போறோம், அவ்வளவுதான். சோ அதுக்கு தகுந்த, அதுக்கு இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் தான் நான் யோசிச்சேன். சோ என்னோட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே குளோபல் லெவல்லையும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயும் இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் சேலம்க்கு கொண்டு வரணும், அதுதான் என்னோட கோர் ஐடியா. அப்படி பார்க்கும் போது அப்படிதான் பாட்டரி ஒர்க் ஷாப் சேலம்ல ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பெயிண்ட், பெயிண்டிங், கேன்வஸ் பெயிண்டிங், இது ஃப்ளவர் பொக்கே மேக்கிங், அந்த மாதிரி கேண்டில் மேக்கிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டோம். இன்னும் புதுசா என்ன பண்ணலாம், இப்போ வந்து மே மந்த் வந்துட்டு ஏரியல் யோகா கண்டக்ட் பண்றேன், அந்த ஹேமக்ல பண்ற ஏரியல் யோகா, அது ஒரு புது விதமா இருக்கும். சேலம்ல யாருமே இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணதில்ல. சோ புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ சேலம்க்கு கொண்டு வரணும், அதே டைம் ஒரு அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கம்.
2: புது புது விஷயங்களை நம்ம ஊருக்கு கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல வீக்கெண்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க ரிலாக்ஸா இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கூடியவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து வாரம் முழுவதும் வேலைக்கு போகக்கூடியவங்களாவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல கூட வேலைக்கு போறவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னைக்காவது ஒரு லீவ் இருக்கு அப்படின்னு போது அந்த லீவ்ல நீங்க எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் ஒர்க் ஷாப் மூலமா கண்டக்ட் பண்ணி என்டர்டைன்மெண்டா கொண்டு போய் அதை வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்கள் எல்லாத்தையுமே வந்து வர்ஷாக்கா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கா இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்கக்கா, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்வி இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்திடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி கம்பல் பண்றாங்க, இல்ல பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு போது, அந்த நேரத்துல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நோ சொல்லியிருக்காங்களா அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா கேட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து இது நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நிறைய பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். சோ இது வந்து மிகப்பெரிய சவாலா அவங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி தெரிவிச்சுட்டு போங்க. நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரையன் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இன்னைக்கு திவாகரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, அதுவும் முக்கியமாக சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சாம்சங் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சமையான ட்ரிக் தான் அது. நீங்கள் சாம்சங் மொபைலில் அந்த கண்ட்ரோல் சென்டரை கீழே இழுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளர், அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டை குறைக்கிறதும் அதை எடுக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிறேன், இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த டேப்குள்ளே போய்க்கோங்க. டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே காட்டும். நீங்கள் அது எதுவுமே தொடாமல் நல்லா கீழே வந்துடணும். கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஏஏஏன்னு போட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க, ஆல்ஃபபெட்ஸ், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொடாதீங்க. திரும்ப அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே ரெடியூஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதுனால கண்ட்ரோல் சென்டர் மேலேருந்து கீழே இறக்குறீங்களே, இறக்குனதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த பிளர்னஸ் வந்து போயிடும், இருக்காது, ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காது, அது அப்படியே மாறிடும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளர் இருக்கும். உங்களுக்கு உங்கள் சாம்சங் மொபைலோட கண்ட்ரோல் சென்டர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சாம்சங் மொபைலில் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ண இருக்குது வகர் அப்படின்ட்டு 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரூ நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
1: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் Mad Love. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடிச்சு திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களோட பட்ஜெட்டு 12,500 தான் இருக்குது. அந்த 12,500 ஒரு சூப்பரான 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா இப்போ நான் சொல்கிற ஃபோனை நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங்லேருந்து வந்திருக்கக்கூடிய கேலக்ஸி F70E அப்படிங்கிறது அந்த ஃபோனோட பெயர். இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க மொபைல் இது. இந்த 12,500 ஒர்த்தான ஒரு மொபைல் கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மொபைலோட டிசைன். இந்த

பட்ஜெட்டில் என்ன ஒரு பெஸ்ட்டான டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்துருது, பின்னாடி உங்களுக்கு ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஃப்ளாஷ் லைட்டு. அந்த ரெண்டு கேமராவுமே இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு டிசைனில் சூப்பரான ஒரு கேமரா குவாலிட்டியோட வருது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். இந்த மொபைலோட பேட்டரி எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் வந்து மொபைலை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரி வச்சு நீங்கள் 26 மணி நேரம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டதுக்கப்புறம் எல்லா நாளுமே சர்வசாதாரணமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் உங்களுக்கு கேமரா அப்படின்னு சொன்னல, கேமராவில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா இதில் பின்னாடி உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட 2 MP போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். இந்த மொபைலோட சிப்செட் ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6300 அந்த சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிப்செட் தான் அது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த மொபைல் உங்களுக்கு 2-3 டிசைன் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு கிளாசி லெதர் பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு 12500 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்சங்கோட F70E 5G அப்படிங்கிறது அந்த மொபைலோட பெயர். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொபைலோட தற்போதைய விலை 12499 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: பரதநாட்டியம்
1: தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
0: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நிழல் தரும் மரங்களை நடுவோம், பசுமை நிலங்களை படைப்போம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
0: சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கிற உங்ககிட்ட பேசிட்டு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க தெக்குரு நிகழ்ச்சியில, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். தெக்குரு நிகழ்ச்சியில நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா அதோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதனை தொடர்ந்து சோனா எஃப்எம்ல இப்ப தெக்குரு நிகழ்ச்சியில ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டுங்க. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு மட்டும்தான் நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னும் நம்பர் சொல்கிறேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பெயர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இந்த மூணு வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதை தொடர்ந்து டெக்ரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்ல ஒரு முக்கியமான அப்டேட் தான் சொல்ல போறேன். அப்படி என்ன திவாகர் டிஜிட்டல் பேமெண்டோட அப்டேட் பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி ஒரு சில ஓடிடி ஆப்புகள்லாம் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து நெட்ஃபிளிக்ஸா இருக்கலாம், ஹாட்ஸ்டாரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மா ஸ்பாட்டிஃபையா இருக்கலாம், கானாவா இருக்கலாம், இந்த மாதிரி வேற எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஒரு யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க பே பண்றீங்க அப்படின்னா ஒரு சில டைம் அதுல நீங்க பே பண்ணி முடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ல போய் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னா என்ன துவாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு ஓடிடி, அதுக்கு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றீங்க. ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களால பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்றீங்க, இந்த ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு வந்து நீங்க திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும், அப்பதான் உங்களால பார்க்க முடியும். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்றீங்களா, ஒரு மாசத்துக்கு ஒரு 149 ரூபாய் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா உங்க அமௌண்ட் அதுல இருந்து போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பே ஆகிற மாதிரி உங்களால செட் பண்ணிக்க முடியும். அது ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆயிடும். இந்த மாதிரி அடுத்த மாசமும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து 149 ரூபாய் போற மாதிரி செட் ஆயிடும். நீங்க ஒரு மாசம் நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு மாசம் முடியுது எப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிடும். காசு போனதுக்கு அப்புறம் எதுக்கு போனது அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்னால போயிருக்கும். இதை வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை. இதை எப்படி வந்து நம்ம

மேனேஜ் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நான் பேடிஎம் அப்படிங்கிற ஆப் தான் எடுத்திருக்கேன். பேடிஎம் ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. நீங்கள் இதுக்கு பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் யூபிஐ சர்வீஸ் இல்லை ஆல் யூபிஐ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆட்டோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நடுவில், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போன உடனே நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஓடிடிக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே நீங்கள் என்னென்ன மாதிரியான ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். அதோட வேலிடிட்டி டேட்டும் காட்டும், வேலிடில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டும் காட்டும். அதை தொட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாஸ் ஆட்டோமேட்டிக் பே, கேன்சல் ஆட்டோமேட்டிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களால் பாஸும் பண்ணி வச்சுக்க முடியும், கேன்சலும் பண்ணி வச்சுக்க முடியும். கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி போட சொல்ல, ஐடி போட்டு கேன்சல் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுதான் ஆட்டோமேட்டிக் பேவை கேன்சல் பண்ணுறதுக்கான வழி. பேடிஎம் ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. உங்களுக்காக ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து இது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். நீங்க யாராவது வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மொபைல்ல வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் கம்மியாவே இருக்கு, அதை கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பெஸ்டான விஷயம் கூட சொல்லலாம். இது வந்து பென்டிரைவ், அது கூடிய வந்து ஓடிஜி கேபிள். நீங்க ஓடிஜியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பென்டிரைவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து Transcend 310C256, அதாவது 256 GB இருக்கக்கூடிய SSD pendrive அப்படிங்கிறது. இது வந்து ஒரு டைப்பு, பொதுவாக நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. SSD ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரீட் பண்ணும், ரைட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ரைட் பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால SSD அப்படிங்கிறது எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும், அதனாலேயே SSDக்கு ரேட் அதிகம். இந்த Transcend 310C 256 GB USB-C மற்றும் USB-A பென்ட்ரைவ், போர்ட்டபிள் SSD பென்ட்ரைவ் எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6609 ரூபாய். இந்த 6609 ரூபாய்க்கு இதில் என்னென்ன திவாகர் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரே ஒரு பென்ட்ரைவ் இருந்தால் போதும், உங்களோட ஃபைல்ஸை எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். நீங்கள் ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கோ இல்லை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கோ டக்குன்னு மாற்றிக்க முடியும். ஏன்னா இதில் ஒரு சைடு வந்து USB-A டைப் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டைப். இன்னொரு டைப் வந்து USB டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக நம்ம மொபைலில் சார்ஜ் போடுற அந்த டைப் சி போட்டிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக ப்ளக் பண்ணி நீங்கள் டக்குன்னு ஃபைல்ஸை காப்பி பண்ணிக்க முடியும். இது வந்து SSD அப்படிங்கிறதுனால உங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக காப்பி பண்ணிக்க முடியும். சின்னதாக இருக்கிறதுனால போர்ட்டபிளாக இருக்கும், எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்க முடியும். பேக்கெட்குள்ளே போட்டு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதனால் இது வந்து அவ்வளோ இடத்த பிடிக்காது, நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பென்ட்ரைவாக இருக்கிறதுனால நீங்கள் பேக்கெட்குள்ளே கூட போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் இல்லை டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களில் உங்களோட ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இதோட பெயர் Transcend 310C 256 GB எக்ஸ்டர்னல் போர்ட்டபிள் SSD. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்க முடியும். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6609 ரூபாயாக இருக்குது. பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வாரத்தோட முதல் நாள் நம்ம இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் இன்னும் செம வைபாக ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, என்ன அட்வைஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க அப்படின்றதா இன்றைக்கான இது வாலிபவேஸ் நிகழ்ச்சிக்கான கேள்வியாக இருக்குது. கேள்வியை இன்னொரு டைம் நான் கேட்குறேன், உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் சொல்லிப்பீங்க அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்தா என்ன அட்வைஸ் கொடுத்துப்பீங்க அப்படின்றத. சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குங்க. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சேலம் மக்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்தோட புதிய கலெக்டராக திரு இளம் பகவத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஸோ நம்ம சோனா எஃப்எம் சார்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டை எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போது சம்மர் லீவ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கான டேட்டை இப்போது அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த டேட்டில் ஸ்கூல்ஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, வர June 1st ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை இப்போ அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா, அதையுமே நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம 1 by 1 அந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா என்ன அட்வைஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ், அதாவது காதல் ரசனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு எபினேவிஸோட, அதுக்கப்புறமா மார்ட்டின் காட்டஞ்சரோட சைனா மேடி காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு வந்துருங்க.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில

ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் வந்து கொடுத்துப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் கால் பண்ணி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மாசநாயகம்பட்டையிலேருந்து நம்ம சதீசனா கால் பண்ணி அவருக்கு அவரே என்ன அட்வைஸ் கொடுத்துப்பார் அப்படின்றத ரொம்ப சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்கலாமா. என்னென்னா, சதீசனா இருக்கார்ல, அவரு இப்போது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காராம். சேலத்தில் அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு அமோக வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்போது சேலத்தை தாண்டி நாமக்கல்லையுமே அவரோட பிஸ்னஸ் அப்படின்றது இப்போது பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நான் எப்பயுமே விட்டுறக்கூடாது. ஸோ புதுசு புதுசாக வர வாய்ப்பில் நான் என்றைக்குமே வந்துட்டு தவற விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீசன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சதீசன்னா சொன்ன மாதிரியே வந்துட்டு புதுசாக வர வாய்ப்புகளை என்றைக்குமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம தான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்போம். ஸோ சதீசன்னா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 0107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ருக்மணி பாட்டி இருக்காங்களா, அவங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டா என்ன அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்தியர்கள் எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதிய திட்டத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது வெள்ளி கிரகம் இருக்குல்ல, வெள்ளி கிரகத்தில் ஆய்வு செய்கிறதுக்காக இஸ்ரோவோட சுக்ராயன் 1 திட்டத்தில் இணையிறதுக்கு இந்தியாவோட ஸ்வீடன் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2028 அந்த வருஷத்தில் மார்ச் மாதத்தில் அந்த விண்ணில் அந்த விண்கலத்தை ஏவுறதுக்கு திட்டம் வந்து தீட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் அல்ல இறைவன் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாகவும் நானும் வந்து பார்க்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்னால் என்ன அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பரதநாட்டியம்
1: தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
0: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது
3: வயசு.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டீங்க இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட லாஸ்ட்டாக மாசநாயங்கம்பட்டியிலேருந்து சதீசனா கால் பண்ணி அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துப்பார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இப்போது அடுத்தடுத்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா தாமோதர் அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களே என்ன அட்வைஸ் கொடுத்துப்பாங்க அப்படின்றத நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ருக்மணி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போது யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவங்களுக்கு நீ போய் டக்குன்னு ஹெல்ப் பண்ணிடு, அதுதான் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் தான். ஸோ இதை தொடர்ந்து தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தார். அவருக்கு சொல்லிக்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த பேராசை மட்டும் என்றைக்குமே வந்து பற்றக்கூடாது, பேராசு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துப்பாரா. ஸோ இப்போ ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா தாமோதரன் அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் மாதிரியும் நீங்களும் உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அட்வைஸாக இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கான இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட தலைப்பாக வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நிறைய பேர் ஃபோன் இல்லாமல் இருக்கவே வந்து இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாதம் 4 மாதம்

ஒன்ஸு புதுசு புதுசாக ஃபோன்ஸை மாற்றிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ ஃபோன் அப்படி புதுசாக மாற்றுறாங்கல்ல, எல்லோரும் ஃபோனை புதுசாக வாங்கின உடனே எதை பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அந்த டெம்பர் கிளாஸை போய் ஒட்டிடுவாங்க. அப்படி நீங்கள் எடுத்த உடனே டெம்பர் கிளாஸ் ஒட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன்.

ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்க போறாங்களா என்ன அப்படின்னா, இந்த மொபைல் போன்ல ஒட்டுற டெம்பர் கிளாஸுக்கு குவாலிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா இனிமேட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த டெம்பர் கிளாஸ்லயுமே நிறைய குவாலிட்டிலயா வந்திருக்கும், மக்களை ஏமாத்துறதுக்கான வழிகளும் அதுல வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேசுற நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது, ஸோ சமூக வலைத்தளங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போது இதை தாண்டி சோசியல் மீடியா கிரியேட்டர் நம்மளோட பேச போகிறாரு. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்கி ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் சேனல், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ராம்கி பிரதர் தாங்க. அவரோட சோசியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராம்கி ப்ரோ, நாம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க லாஸ்ட்டாக கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதாவது அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வில்லேஜஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடும்பொழுது ஆஸ் அ கிரியேட்டராக உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்தது? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது இல்லை? ஸோ அதனால் கேட்குறேன்.
7: என்னதான் நம்ம வந்து வேலை அதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து போனாலும் திரும்பி வந்து அதை வந்துட்டு போகணும்னா நம்ம பிறந்த ஊரையும் மண்ணையும் வந்து மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கணும், எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும். இப்ப எனக்கெல்லாம் நான் வெளியில போயிட்டு வரையும் வந்துட்டு நான் பிறந்த ஊர்ல வந்து அந்த தண்ணியை வந்து பத்து எடுத்ததும் குடிச்சாலும் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு திருப்தியா வந்துருக்கும். இப்ப ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க வந்து கேரளா அந்த மாதிரி வெளில கர்நாடகா போயிட்டு வரோம்னா வந்தது எனக்கு எங்க ஊர்ல நான் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படின்ற மனநிலை எனக்கு வரும்போதே வந்துடும். அது எனக்கு பர்சனலா சொல்லிட்டு சொல்றேன்.
6: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இப்போ மதுரை மாதிரி ஒரு ஏரியால இருந்துகிட்டு வெளியெல்லாம் போயிட்டு தங்குறதுக்கு மனசே வந்து வராது. அதே மாதிரி ஆஸ் அ சோசியல் மீடியா கிரியேட்டரா நீங்க மதுரையை சுத்தி நிறைய இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க, மதுரையை சுத்தி நிறைய இடங்கள் டிராவல் பண்ணிருப்பீங்க. இப்போ மதுரையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு பிளேஸ்னா எந்த பிளேஸ் ப்ரோ?
7: எனக்கு ரொம்ப பிடிச்சது திருப்பரங்குன்றம் தாங்க.
6: வாவ், சூப்பர் ப்ரோ. திருப்பரங்குன்றமா? சோ ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா ப்ரோ?
7: எனக்கு அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏயா ஒரு இடம் நம்ம இதுக்குள்ள வாரதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே வந்து அதை நினைச்சு பார்க்க பார்க்க ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும்ல. நான் திருப்பரங்குன்றம் மலை தான் சொல்லிட்டுன்னு சொல்லு. அடிக்கடி போவேன் மலைக்கு போவேன். அங்க இருந்து மதுரையை பார்க்கும்போது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி என்ன புரியாத ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். அங்க இருந்து பார்க்கும்போது மற்ற மலைகளை விட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு அதுவா இருந்ததுனால அங்க போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அது நான் வந்து எல்லாமே வந்து தனியாவே டிராவல் பண்றதுனால நிறைய விஷயங்கள் நிறைய கத்துக்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் கம்மி, இதுவரை தனியாக தான் சொல்லிட்டு வந்து ட்ராவல் பண்ணுறேன். நிறைய யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி
6: கேட்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வந்து வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் லோன்லியாக வந்து பண்ணிட்டுருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரோ. நாம இன்னும் தொடர்ந்து நம்ம ராம்கி பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டரான ராம்கி பிரதர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது சொல்லியிருந்தீங்க நான் மேக்ஸிமம் வந்து லோன்லியாக தான் இருப்பேன், அதாவது கண்டென்ட் மேக்கிங்கில் அந்த மாதிரி டைமில் நான் மேக்ஸிமம் லோன்லியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. எதனால ப்ரோ இப்போ லோன்லியாக இருந்தாங்க அப்படின்னா தன்னைத்தானே உணரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன்லியாக இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா?
1: ஸோ அந்த மாதிரி இருந்தால் தானே நம்மளால் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். நம்ம ஒரு இடத்த சும்மா பேசி இது பண்ணுறதை விட்டுட்டு

0: சும்மா டைம் வேஸ்ட் பண்றத அந்த மாதிரி வந்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல ப்ரோ. நம்ம வந்து பேசி சிரிக்கிறோம் பண்றோம், அதுல நம்ம ஒரு விஷயங்களை கத்துக்கிறோமோ அதுல இருக்குது. அதுக்குன்னு யாரு கூட பேசாம எப்பயுமே உட்காந்து யோசிக்கிட்டே இருக்க முடியும் அப்படி இல்ல, அப்படி இல்ல. கொஞ்சம் அந்த நம்ம வந்து அன்வான்டா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணல, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு ஒர்க்குக்காக சொல்லிட்டு இது பண்ணும்போது டிராவல் பண்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இப்போ நம்ம ராம்கீர் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்க லோன்லயே இருக்கீங்க அப்படின்னா, கண்டென்ட் கிரியேஷன்ஸ்ல மெயினா சொல்றேன், நீங்க தனிமையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட் மேக்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோன்லியாக இருக்கும் போது உங்களுக்கான அந்த கண்டென்ட் ஐடியாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு. அதே மாதிரி ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாவில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் என்ன அப்படின்னா, அந்த வித்தியாசமான கிராமம், ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து போட்டிங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கண்டினியூட்டி பெருசாக இல்லை ப்ரோ, எதனால?
0: இனிமே அதுவுமே இன்ஸ்டாவில் நிறைய விஷயங்கள் போடல, இனிமே தான் நிறைய வந்து பண்ண போகிறேன். ஆமாம்
1: புரியுது. இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ராம்கி பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டார். அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்ல. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசநாயக்கப்பட்டியிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, சென்னையிலேருந்து தாமோதரி அண்ணனெல்லாம் கால் பண்ணி அவங்களுக்கு அவங்க என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுத்துப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் கால் வலி என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். மணி 6:30 சாயந்தரம், சித்ரா இன்னும் வரவே இல்லை. கணேசனுக்கு கொஞ்சம் பொறுமை இழக்கிற மாதிரி தான் இருந்தது. நின்றுட்டே இருக்கான் தியேட்டர் வாசலில். சித்ராவும் அவளோட தம்பியும் சினிமாவுக்கு போயிருக்காங்க. இவனுக்கு வேலை போக முடியல, அதனால் கூட தம்பியை

கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா படம் விடுற நேரம் தான் இன்னும் காணோம். கால் வேற வழியா இருந்தது. இங்கேயாவது உட்காரலாமான்னு பார்த்தாலும் ஒன்றும் தியேட்டருக்கிட்ட எங்க உட்காறது அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரமா நிக்கிறதுனால என்னவோ கால் ரொம்ப வலிக்குது. சரி அப்படியே இங்க தான் நிக்கிறது அப்படின்ட்டு பக்கத்துல பார்த்தா ஷூ பாலிஷ் போடுற ஒரு சின்ன பையன் அவன் இருந்தான். அங்க போயிட்டு தம்பி கொஞ்சம் பாலிஷ் போட்டு விடுறான் அப்படின்னு கேட்டான். ஆ காலை வைங்க அப்படின்ட்டு அப்படி போட ஆரம்பிச்சான். போட்டுக்கிட்டே இந்த படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அது வந்து தமிழ் படம் கிடையாது, வேற மொழி படம். அதில் அதாவது மிருகங்கள்லாம் அதை வச்சு எடுத்தது படம். நான் பார்க்கலடா அப்படின்னு சொன்னார். நான் ரெண்டு முறை பார்த்துட்டேன். அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா ஹீரோயினை ரசிக்கிற அவனுடைய அந்த ரசனை பிடிச்சது. அது நம்மளுக்கு அந்த குடும்பனை இனிமே இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் இருந்தது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, சித்திரா தான் அவனுக்கு மனைவி ஆக போறவன். ஷூ பாலிஷ் போட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து மறுபடியும் தியேட்டர் வாசல நிக்க ஆரம்பிச்சான். இவன் ரொம்ப நேரமா நிக்கிறத பார்த்துட்டு அடுத்த ஷோவுக்கான டிக்கெட் ஏதாவது பிளாக்ல விற்கிறவரு போல அப்படின்னு வரவங்க டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த தொந்தரவு தாங்காம தான் ஷூ பாலிஷ் போட ஓடனான். திரும்ப வந்து நின்னாலும் அதே தொந்தரவு.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வலுது சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன் தானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு

0: அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நாம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடில வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: கொஞ்சம் தொலைவில் ஒரு சிவப்பு கலர் கட்டின ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்களும் யாருக்காகவோ காத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இவனும் பார்த்தான், அந்த பொண்ணும் பார்த்தான். அது ஒரு விதமாக தான் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பெண்களை தலை தூக்கி பார்க்குற ஆள் கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ரொம்ப நாளாகவே அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு ஆர்வமே இல்லாமல் தான் இருந்தான் கணேஷ். ஒரு பத்திரிகையில் அந்த ஆஃபீஸில் தான் வேலை. எந்த நியூஸ்னாலும் இவங்ககிட்ட தான் வரும். அதை சரியாக திருத்தி டைட்டில் கொடுத்து அந்த மாதிரி நல்ல ஒரு அறிவாளி. அறிவாளிங்கிறது ஒன்று அனுபவசாலி. எது எதுக்கு மக்கள் எப்படி ரசிப்பாங்க, எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறதுல ரொம்ப கைது இருந்த ஆள். இதுக்காக பத்திரிகை அலுவலகம் வந்து அவரை ரொம்ப முக்கியமான ஆளாக வச்சிருக்கல. ஆனால் அவர் இல்லாமல் நடக்காதுங்கிறது உண்மை. அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீ தான் முதன்மையான ஆளுன்னு சொல்லாமையே அவர் முதன்மை ஆளாக வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஊதியமோ ஒரு அங்கீகாரமோ கொடுக்கறதில்ல. ஆனால் கணேஷுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கொடுத்த வேலையை நல்ல மற்றவங்களை விட சிறப்பாக செய்கிறதுல ஒரு அலாதி பிரியம். பெண்கள் எத்தனை பேர் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. கணேஷை விட சின்ன வயசுள்ள பசங்க அந்த வேலை செய்கிற பெண்கள்கிட்ட எதையாவது பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் அந்த ஈர்ப்பெல்லாம் இருந்தது உண்மைதான். அது ஒரு பொண்ணு பேசி பழகிட்டு கொஞ்சம் விட்டுட்டு போயிடுச்சு, காரணமே இல்லாமல். அதாவது வேற ஒருத்தர் அதுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கலாமா என்னவோ. அதில் மனம் வெறுத்தது. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் அப்படின்னாலே ஏமாத்துறவங்க அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் அந்த பெண்கள்கிட்ட பேசுறதுங்கிறது தப்பு அப்படிங்கிறது ஒரு பாலபாடம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த சின்ன பசங்க பேசுறதெல்லாம் பார்க்கறது, என்னைக்கு நீ கஷ்டப்பட போறியோ அப்படின்னு நினச்சிக்கிறது மனசில். இப்படி இருந்த கணேஷ் ஏன் கல்யாணத்துக்கு தயாரானா அப்படின்னா, அது சித்ராவை பார்த்த பிறகுதான் அந்த எண்ணமே வந்தது. சித்ரா அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்ச பொண்ணு கிடையாது. ஒரு தடவை இவன் நாடகம் பார்க்க போயிருக்கான், ட்ராமா. அதே நாடகத்துக்கு ஒரு பெரியவரும் வந்திருந்தார்.

0: தெரியும்
1: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே.

0: வேற என்னதான் பண்றது,
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: பெரியவர் அந்த ஆட்டோ அவள் வந்திருந்தார் இல்லையா, ஆட்டோ காரனை கொடுக்க சில்லறை இல்லை. அவர் நோட்டாக எடுத்து கொடுக்குறாரு. அவன் இல்லை இல்லை எனக்கு சில்லறை தான் வேணும். அந்த நாளில் அது 50 காசு தான் வேணும் அப்படிங்கிறான். அவர்கிட்ட இல்லை, அந்த நோட்டு வாங்க மாட்டேங்கிறான். அப்புறம் கணேஷ் தான் பக்கத்தில் இருந்தார். உடனே அவர் வந்து கொஞ்சம் மெதுவாக, சார் உள்ளே வந்து நான் கொடுக்குறேன், ஒரு 50 காசு இருந்தால் கொடுத்து அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, 50 காசு அவர் கையில் கொடுத்தான் கணேஷ். அதை கொண்டு பெரியவர் கொடுத்தார். அப்போ தான் உள்ளேருந்து இறங்கி சித்ரா வந்தது. அப்போ பார்த்தது தான் சரி, இப்போ 50 காசு கொடுத்ததுக்காக பெரிய உதவின்னு சொல்ல முடியாது, அது அவங்களுக்குள்ள பெரிய நட்பை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது. சரியாக மறந்துட்டான் கணேஷ். அப்புறம் நாடகம் பார்த்துக்கிட்டு இடைவேளையெல்லாம் வரும்போது பாப்கார்ன் எது வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணா, அவன் தம்பிக்கிட்ட கொடுத்து 50 காசை சாப்பிட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். கணேஷ் இருந்துகிட்டு ஐயய்யா விடுங்க, இதெல்லாம் திருப்பி கொடுத்துக்கிட்டு நான் விடுங்க, நான் அப்படி கடனாலாம் கொடுக்கல அப்படி அப்படின்னா, அது இல்லைங்க நீங்கள் வாங்கிக்கணும், கட்டாயம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவங்ககிட்ட சேர்த்தாச்சு. இது ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு ரெண்டு பேர்த்துக்குள்ள. அப்புறமா அந்த பெரியவர், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பத்திரிகைகளில் வந்து நாடக விமர்சனம் எழுதக்கூடியவர் கூட. அப்புறம் அது சாக்கா வச்சு போக ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு. ப்ரொஃபஸர் இருக்கிற நேரத்தில் போகிறது, உங்கள் நாடக விமர்சனம் படித்தேன், ரொம்ப அருமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய கருத்தும் உங்கள் கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சும்மா சொல்கிறது பேச்சுக்கு, அந்த நாடகம் அவனுக்கு பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்காது, ஆனாலும் பெரியவருடைய அவருடைய கருத்து போலவே பேசுறது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் நெடுநேரம் உட்காந்து பேசுவாங்க. அந்த சித்ராவும் அவங்க அம்மாவும் அடிக்கடி வந்துட்டு போவாங்க அப்படி இப்படின்னு. நாளடைவில் பெரியவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் நாடக விமர்சனத்தை பற்றி பேச வரல, சித்ராவை பார்க்கறது தான் வரோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அவர் இல்லாத நேரத்தில் ஒரு நாள் போயாச்சு, வெளியில் போயிட்டார். அப்புறம் அவங்க உட்கார வச்சுருந்தாங்க, காப்பியெல்லாம் கொடுத்து வந்துடுவார் அப்பா இருங்க அப்படின்னு. அப்புறம் என்னத்தை பேசுறது அப்படின்னு பக்கத்தில் நாய் ஒன்று இருந்தது, நாய் மேலே ரொம்ப பிரியமோ அப்படின்னு ஆரம்பித்தான். அம்மாம்மா அதுன்னா எனக்கு உயிர் அப்படின்னு அந்த பொண்ணு சித்ரா. எங்கள் வீட்லேயே ஒரு நாய் இருந்தது அப்படின்னா, இருந்ததுன்னா இப்போ இல்லையா, இல்லை இல்லை அது வெளியூருக்காரங்க ஒருத்தர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க ஊருக்கு போகும்போது நாயை கூட்டி போக முடியாதுன்னு எங்கள் வீட்டு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தது, எல்லாரும் பிரியமாக தான் இருந்தாங்க. ஆனால் அது அப்புறம் திடீர்னு அடிக்கடி போகும் வந்துடும், ஒரு நாள் போச்சு வரவே இல்லை அப்படின்னா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டிருப்பாங்க, நாய்கிட்ட கொஞ்சம் கருணை இல்லாமல் நடந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி. இல்லை இல்லை அது ரொம்ப அன்பாக தான், எங்கள் தங்கச்சியெல்லாம் ரொம்ப அது கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமாக தான் இருப்பான்,

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: சரி, இவனுக்கும் ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் தவறா சொல்லுது இந்த பொண்ணு? ஓ, அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க குணாதிசயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி கேட்கறதா அவன் நினைச்சுக்கிட்டான். ஸோ அந்த பொண்ணுக்கும் அந்த நம்ம வீட்டு ஆளுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு முனைப்பு இருக்கிறத பார்க்கும்போது, சரி, ஏதோ ஒரு மனசுல அந்த பொண்ணுக்கும் ஒரு எண்ணம் நம்ம குடும்பத்தை பத்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. ப்ரொஃபஸர் ரொம்ப லேட்டா வந்தாரு, அது வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தான். எல்லாம் சாக்கு தானே பாக்குற மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் அவர் வந்தவருக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பொண்ணுகிட்ட வந்து மனைவிகிட்ட அந்த மாதிரி குடும்பத்தில் ஆள் இல்லாத தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்கிறது அவருக்கு என்னமோ பிடிக்கல. அப்புறம் வந்த உடனே, ப்ரொஃபஸர் பார்த்தேன் உங்க விமர்சனம் அப்படின்னு உடனே, என்னத்த பெரிய விமர்சனம், நான் ஏதோ எழுதுறேன், நீங்க அதில் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். அதாவது அவன் வந்தது அந்த கலை சம்பந்தமான விஷயம் இல்லை, நாடகம் சம்பந்தமான விஷயம் இல்லை, நம்ம பொண்ணை பார்க்கறதுக்கெல்லாம் அப்படிங்கிறதுனால, என்னை ஏமாத்துற நீ அப்படிங்கிறதுனால நான் ஒன்றும் அவன்கிட்ட ஏமாற போகிறதில்ல அப்படின்னு இவன் சொல்கிறதுக்கு எதிராகவே சலிப்பாக பேசிகிட்டே போனார். அது புரிஞ்சு போச்சு கணேஷுக்கு. சரி, ஒரு கட்டத்தில் பெரியவரும் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, சித்ரா ஒன்று நெருங்கி பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர், சரி உங்கள் அப்பா அம்மா வர சொல்ல பேசிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு டைம் வந்துட்டு போனாங்க, பார்த்தாங்க, அவங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, நல்லா இருக்கா, கொஞ்சம் சவுண்டு தான் அங்கே அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரு சில குறைகள் சில நிறைகள், அப்படி பெரும்பாலும் நிறைகள், பரவாயில்ல பொண்ணு வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. சரி, இவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி தான். சரி, கிட்டத்தட்ட திருமணம் முடிவாயிடுச்சு, இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம். இந்த ஒரு மாத இடைவெளியில் தான் இவங்க இப்படி கூடிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறது காத்திருக்கிறான். கால் வலிக்குது, எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டுருக்கிறது, மனைவியாக போகிறவ என்ன பண்ணுறது, இப்போ வந்து இவ்வளோ நேரமாக என்னை காக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்பயே பெருசு பண்ணுறீங்க, எப்படி வாழ்க்கை ஓடும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா பெண்கள் இப்போலாம் அப்படி தானே பேசுகிறாங்க, ஏதாவது சொன்னால் நான் உங்கள்கிட்ட இப்படி எதிர்பார்க்கல, நீங்கள் மாறிட்டீங்க, அது மாதிரி சொல்கிறதோ ஏதோ எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம், இதெல்லாம் பெருசு பண்ணால் நீங்கள் வந்து ஒரு வெளியில் தான் நல்ல நாகரிகமான ஆள், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நாகரிகம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால் அதை சொல்லவும் முடியாது, ஏன் இப்படி லேட்டாக வர, இவ்வளோ நேரம் நான் காத்திருப்பேனா, நான் வெளியில் இருக்கணும்னு தெரியுமில்ல, வந்துடணும்ல அப்படின்னு அதிகாரம் பண்ணினாவே மனக்கசப்புகள் ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தீர்மானமாக தான் இருந்தான்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: வேலைக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டு தான் இருப்பான் சித்ரா. ஏதாவது வேலைக்கு போகணும், நான் சும்மா இருக்க கூடாது அப்படின்னு. அவனுக்கும் அதுதான், போட்டோம் வீட்டில் உட்காந்து அம்மா அவையும் தங்கச்சியும் சமாளிக்கிறது கஷ்டம் தானே, ஏதாவது ஒன்று சொல்லி சிக்கல் தான் உண்டு பண்ணுவாங்க, போட்டோம் அப்படின்னு. இல்லை அம்மா வந்து இல்லைன்னா உடனே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்னென்னா, அம்மா சொல்கிறாங்க நீ வேலைக்கு போவானா பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது. உனக்கு பெண்கள் வெளியில் போகிறது பிடிக்கல, நீ இந்த காலத்துக்கு ஒத்து வராத ஆள், என்ன படித்த ஆள் இப்படி சொல்லுவானா, பெண்கள் வேலைக்கு போகிறதுல என்ன தப்புன்னு ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவன் சொல்ல விரும்பலை. சரி, சித்ரா கொஞ்ச நாளாக கொஞ்சம் கலகலப்பாக இல்லை, கொஞ்சம் அப்படியே யோசனையாகவே இருக்கா. என்ன தான் அது காரணம் அப்படின்னு பார்த்தா, அவள் திருமண வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறான். என்ன போய் எப்படி இருக்க போகிறோம், அந்த குடும்ப சூழல் நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன விதமெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருக்க முடியுமா, அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா பிள்ளைங்க பயந்துக்குவாங்க பாருங்கள், மொதல் கொஞ்சம் நாளைக்கு ஐயோ அப்படின்னு, அந்த அந்த ஒரு பயம் தான் அப்படி இருக்கா. ஸோ இவனுக்கும் இப்போ அந்த பயம் வந்துருச்சு, நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணாம்னு தானே இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரி டக்குன்னு ஒத்துக்கிட்டேன், எப்படி இதை எதிர்கொள்ள போகிறேன், நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இருக்குமா, இல்லை வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணுமா, ஏன் இந்த தலைவலி, நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே உறுதியாக இருந்திருக்கலாமே, ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு இவனுக்குள்ளேயும் ஒரு குழப்பம். கால் வலிச்சுது, ரொம்பவே வலிச்சுது, இத்தனை நாளாக மொத்தமாக நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து வலிக்கிற மாதிரி அப்படியே வலிச்சுது. ஒரு திட்டு மாதிரி இருந்தது அந்த தியேட்டரில், அது உட்கார இடம்னு சொல்ல முடியாது, ஒரு இடம், ஒரு சின்ன கைப்பிடி சுவர் மாதிரி, அதில் போய் உட்காந்து காலை கொஞ்சம் நீட்டிக்கிட்டான். அப்படி நீட்டி கால் வலியை போக்குற மாதிரி அப்படி இப்படி காலை நீட்டுறதும் அடுக்கிறதுமா உதறதுமா அப்படி காலை ஆட்டுறதுமா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த சித்ராவும் அவங்க தம்பியும் வந்தாங்க. அந்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு, இப்போ இவ்வளோ நேரம் காத்திருக்கிறேன், எந்த கோபத்தையும் காட்டிக்கல, போகலாமா அப்படின்னு அவங்களோட புறப்பட ஆரம்பிச்சிட்டான் கணேஷ். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. கால் வலி என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் சொல்ல வரும் செய்தி நமக்கு என்ன என்று பார்த்தால், பொதுவாக திருமண வாழ்க்கை என்பது அப்படி ரொம்ப ஒரே கருத்தாலாம் இருக்காது. சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணிக்காம ஏற்படுத்திக்காம அந்த வாழ்க்கையை வாழ முடியும், சுகமாக வாழ முடியாது. எப்பவும் போல தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம்னா கட்டாயம் தோத்துருவோம். அதனால் நாம் அதுக்கு தயாராகணும், அதுக்கேற்ப நம்ம வடிவமைச்சுக்கணும். அதுதான் நமக்கு அவர் சொல்கிற செய்தியாக நான் பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நிகழ்ச்சியை ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறிய பறவையின் பெரிய தைரியம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு சின்ன பறவை இருந்துச்சு, அந்த பறவைக்கு பறக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா, டெய்லியுமே ஒரு ஒரு நாளும் மதிய நேரத்தில் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால் ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி அந்த மரத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே பறக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து தன்னோட சிறகுகளை வேலை செய்ய வைக்க பார்த்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பறவை அந்த பெரிய மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அதுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதனால் நடக்கவே முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போது அந்த மரத்துக்கு கீழே, அதாவது அந்த பொந்து இருக்கும் இல்லையா, அங்கே குடியிருக்கிற அணில் தான் இந்த பறவைக்கு உதவி பண்ணுச்சு. இந்த பறவைக்கு காலில் அடிபட்டிருந்தப்போ தனக்கு உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த பறவையை நல்லபடியாக பார்த்துக்கிச்சு. ஒரு மூணு நாளில் காயமும் ஆறிடுச்சு. அப்போது அந்த பறவை பறக்க ட்ரை பண்ணிச்சு, ஈஸியாக பறந்துருச்சு. ஸோ பறவையோட முயற்சினாலையும் அணிலோட ஹெல்ப்னாலையும் இந்த பறவை வந்து பறக்கிறதுக்கு கற்றுக்குச்சு. அவ்வளோ தைரியமாக அந்த பெரிய மரத்துலேருந்து கீழே விழுந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு

0: பறக்கிறதுக்கு முழு மனசோட ட்ரை பண்ணி இந்த பறவை கத்துக்குச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பயம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா, அதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸே நமக்கு எந்த வகையிலையாவது உதவி பண்ணும். இப்போ அணில் மூலமா இந்த பறவைக்கு உதவி பண்ணுச்சு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
1: ரிஜாஸ்ரீ.
0: ரிஜாஸ்ரீ, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
0: ஓகே, சின்ன வயசுல இருந்து நீங்க இதே ஸ்கூல்ல படிக்கிறீங்களா?
1: எல்கேஜிலிருந்து.
0: எல்கேஜில இருந்து, சூப்பர். சரி, கண்டிப்பா எல்கேஜில இருந்து இப்ப வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்தந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, மறக்கவே முடியாது அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கா? இருக்கு. சரி ஓகே, சொல்லுங்க.
1: எல்கேஜிலேருந்து இதுவரையிலுமே ஆனுவல் டேயில் நான் டான்ஸ் ஆடிருப்பேன், அது எல்லாமே எனக்கு பிடிக்கும்.
0: ஓஹோ, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து ஆனுவல் டேயில் தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பர், ஒரு குட் மெமரிஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் ரிஜாஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: தேவை குறைபாடா, கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு

0: நம்ம கூட ரிஜா ஸ்ரீ தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம அவங்க கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை செய்யணும் அப்படின்னா சில டைம் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயங்குவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம்?
1: ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அவங்க ரொம்ப ஷையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹெஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரை பண்ணுறக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கலாம், ஏதாவது நம்ம தப்பாக நினச்சிருவாங்க இல்லை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீசனாக இருக்கும். ஸோ அஸ் அ பேரண்ட்டாக அவங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கடமை தான். ஸோ அதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ வீட்டிலையே சின்ன சின்ன டாஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பயந்து ஸ்கூல் எதுவும் பெருசாக முன்னாடி போய் நிற்காத குழந்தைங்கள்லாம் நீங்கள் வீட்டிலேயே சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏதாவது சின்னதாக அவங்களுக்கு குக் பண்ண சொல்லி கொடுக்கறது, அவங்க அவங்களோட ஷெல்ஃபை அவங்களே அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்கறது, அவங்க பேக் அவங்களே எடுத்து வைக்க சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வந்து லைக் சின்ன சின்ன டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நம்மளாலே செய்ய முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால ஸ்கூலில் போயும் இல்லை வெளியில் வெளியுலகத்தை போயும் இதை வந்து பண்ண முடியும். இன்னொன்று அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களோட எஃபோர்ட்டை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அதில் வந்து ப்ரைஸ் வாங்கணும் இல்லை வின் பண்ணணும் அப்படிங்கிற பர்ஃபெக்ஷன் நமக்கு தேவையில்லை. அந்த எஃபோர்ட்டை நீங்கள் ப்ரைஸ் பண்ணாலே மேலும் மேலும் அவங்க எஃபோர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வின்னும் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற குழந்தைங்க இப்போ பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்லை ஸ்கூலில் அவங்களோட ஃப்ரெண்டோடையோ எக்காரணத்தை கொண்டும் அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கம்பேரிஷன் ஒரு பயத்தை தான் கொடுக்கும், அதனால் அந்த எஃபர்ட் போடுறதே அவங்க நிறுத்திடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறதுக்கான ஸ்பேஸை வந்து கொடுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீ என்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறத சொல்லுங்கள், நடுவில் போய் நிறுத்தி இது தப்பாக பண்ணுற அப்படிங்கிறத சொல்ல வேணாம். அவங்க பண்ணி முடிக்கட்டும், பண்ணதுக்கப்புறம் நம்ம திருத்திக்கலாம். இன்னொன்று லைக் அவங்களுக்கு வந்து லைக் ஒரு இண்டிபெண்ட்டான குழந்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண விடணும். அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் போட ஆசைப்படுறாங்கன்னா இந்த ட்ரெஸ் போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை போட வைங்க. வெளில எங்காவது போனாங்கன்னா அதை செய்ய விடுங்க. சாப்பாடாகட்டும் லைக் என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க பழக்கணும் அப்படின்னா நார்மலாகவே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இன்னொன்று மாடலிங். ஸோ என்ன அப்படின்னா லைக் நம்ம பேரண்ட்ஸ் வந்து லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தா குழந்தைங்களும் கான்ஃபிடென்ட்டாக மாறுவாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா சும்மா நீ இதை தப்பு பண்ணிட்டு அதை தப்பு பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் இந்த கிரிட்டிசிசம் தான் கம்மி பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வளருவாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் பேரண்ட்ஸ் எப்போ வந்து லைக் நம்ம பயப்படணும் அப்படின்னா லைக் நம்ம அந்த குழந்தை வந்து புதுசாக எதையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க அண்ட் லைக் அவங்களுக்கு குரூப்னாலே பயமாக இருக்குது லைக் இல்லை ரொம்ப அந்த ஃபியர் இந்த அந்த ஃபெயிலியர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்டையோ இல்லை சைல்டு சைக்காலஜிஸ்ட்டையோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுமே நம்மளோட பீடியாட்ரிஷியன் கிட்ட அப்படி இல்லையா சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, தேங்க்யூ மேம். தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ல ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட

நடக்க

0: போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
1: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம். சரோக் சரோக்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: நான் பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரிஜா ஸ்ரீ கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம ரிஜா ஸ்ரீ கூட பேசிடலாமா? ரிஜா ஸ்ரீ, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து எல்கேஜில இருந்து நான் வந்து ஆனுவல் டேல தவறாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ எப்போ வந்து லாஸ்டா டான்ஸ் ஆடினீங்க ஆனுவல் டேல?
4: ஃபிஃப்த்ல.
3: அப்போ லாஸ்ட் இயர் ஆனுவல் டேல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. சரி, ஓகே. சரி, இப்போ இந்த ஆனுவல் டேலலாம் இயர்லி இயர்லி புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பத்திரமா வச்சிருக்கீங்களா?
4: ஆ, எல்லாமே வச்சிருக்கேன்.
3: எல்லாமே வச்சிருக்கீங்களா? அப்போ எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கீங்களா ட்ரெஸ்ஸஸ்?
4: எல்கேஜிலேருந்து இதெல்லாம் இருக்காது, ஃபோர்த்துலேருந்து இருக்கு.
3: ஃபோர்த்துலேருந்து இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. நீங்கள் எப்பயுமே இந்த குரூப் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லையா எப்பயுமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் தானே?

0: குரூப் டான்ஸ் தான்.
1: குரூப் டான்ஸ், சரி ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நீங்கள் வந்து ஆனுவல் டேயில் சூப்பராக ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு ஆனுவல் டேயில், அது ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க.
0: செகண்டில் ஒரு டைம் வந்துட்டு அலோஷியஸ் குரூப் நான், அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிக்கும். அந்த அது வந்துட்டு அந்த ரன்னிங் ரேஸ்லாம் வைப்பாங்க, அதில் வந்துட்டு வின் பண்ணனால அது கொடுத்தாங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன் இப்போ நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஒன்றுமே என்கிட்ட ஒரு ஃபைலில் இருக்கும், அதில் இருக்கும்.
1: ஓ, இன்னுமே அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பத்திரமா அப்படின்னா? அந்த ஃபோட்டோவெல்லாம் எப்பயாச்சும் எடுத்து பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பார்க்கும்போது மிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஞாபகம் வருமா?
0: ஆ, நல்லா ஞாபகம் வரும்.
1: கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும்ல. சரி, இப்போது சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் படிக்கிறாங்களா, இல்லை எல்லாருமே வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்களா?
0: இல்லை, யாரும் அப்படி போகல.
1: அப்போ எல்லாருமே உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுட்ருக்காங்களா?
0: ஆனால் ஃபோர்த்தில் இருந்த ஃப்ரெண்டு மட்டும் போயிட்டாங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்க.
1: ஃபோர்த்தில் இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ஸ்கூல் மாற்றிட்டாங்க. சரி, அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணி எப்போயாச்சும் ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா?
0: இல்லை, அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை.
1: நம்பர் இல்லையா? அப்போ அவங்கள மிஸ் பண்ண மாட்டீங்களா
0: நீங்கள்? ஒவ்வொரு டைம் மிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான்.
1: எப்பயாச்சும் ஒரு டைம். சரி ஓகே, சூப்பராக பேசுனீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் ரிஜா ஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107.8.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன்லயா, அந்த வகையில இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்கன் தான். சோ புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ட தரக்கூடிய சிக்கனை எப்படி ஹெல்த்தியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவரில் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் டிக்கா தான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், போன்லெஸ் சிக்கன் வந்து 250 கிராம் எடுத்துக்கணும், தயிர் 1 கப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அடுத்ததான் இந்த பட்டர் தேவையான அளவு, இந்த நம்ம டிக்கா மாதிரி பண்ணுறதுக்கு தேவையான அளவு பட்டர். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படின்னா, சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை சாறு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துடணும். அதுவே ஓரளவுக்கு நல்லா கலராக வந்திருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் அந்த ரெட்டிஷ் கலர் வேணும் அப்படின்னா இந்த கலர் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஜிலேபி தூள்னு சொல்லுவோம், அது கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து 4-5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணும். ஊற வைக்கிறது வந்து ஃப்ரிட்ஜிலே கூட வச்சிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஊற வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தவாவில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி, அப்படி இல்லையா வெண்ணெய் கூட ஊற்றி, சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா அது மேலே வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா சூப்பரான இந்த சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கனெல்லாம் எடுத்து அப்படியே இந்த தந்தூரி ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் குத்தி வச்சு விறகடுப்பு வச்சு, விறகடுப்பில் நம்ம அப்படியே இந்த தந்தூரியை எப்படி சும்மா அப்படியே ரோல் பண்ணி வேக வைப்போம் அந்த மாதிரி கூட வேக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்னாலும் ஓகே, இந்த மாதிரி மெத்தட்னாலும் ஓகே. குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்க எனக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க கூடயே இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விறகடுப்புலலாம் வச்சு சமைச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு மயோனைஸ் அப்படி இல்லைனா க்ரீன் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரிஜா ஸ்ரீ தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்க கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, மேலும் என்னென்னலாம் பண்ணால் அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் முன்ன சொன்ன மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
1: வெளியிலேருந்து ஏதாவது யாராவது மிரட்டுறாங்களா இல்லை யாராவது மிஸ்கைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும்னா ஒன்று, கிளாஸ்லேயே ஃப்ரீயாக ஒரு ஆக்டிவிட்டி கேம்ஸு அந்த மாதிரி போகலாம், ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலாம், ஒரு அதாவது டூர் போகலாம், அல்லது வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம், ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், டீம் ஒர்க் கொடுக்கலாம், டேட்டா கலெக்ஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி அவங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில ஏதாவது குரூப் ஒர்க்ஸ் ரிலேட்டட் டு கிளாஸும் அல்லது வேறு ஏதாவது கூட செஞ்சு இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா கேமு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க மைண்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமோஷனல் சப்போர்ட் நம்ம கொடுத்தே ஆகும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி மேஜராக 4 விஷயம், இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு, டீம் ஒர்க்கு அண்டு கோஆர்டினேஷன், குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த இமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாலே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஈஸியாக ரிலீஃப் ஆகிடும். ஸோ குழந்தைங்களும் அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிஜா ஸ்ரீ கூட பேசிடலாமா? ரிஜா ஸ்ரீ, சம்டைம்ஸ் இந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேலாம் வைக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். முன்னாடி நாளுன்றதோட ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு ஜாலியாக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸு, ஆனுவல் டே ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லை அப்படியே வந்து லீவ் போட்டுருவீங்களா? நம்ம வந்து வீட்லேயே இருந்துக்கலாம், எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுருவீங்களா, இல்லை ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா?
2: நான் அப்போல்லாம் எதுவும் லீவ் போடுறதில்லை, இதுவரையிலுமே அப்போல்லாம் எதுவும் லீவ் போட்டது
0: இதுவரையிலும் அப்போல்லாம் லீவ் போட்டதில்லை. சூப்பர். அப்போனா நீங்கள் வந்து ஆனுவல் டேயில் இப்போ வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எல்லா வருஷம் ஆனுவல் டேலையும். ஸோ அந்த

0: இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்துடுவீங்க போல். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
1: அவ்வளோதான்,
0: ஓகே அவ்வளோதான், சரி ஓகே. அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. அடுத்ததாக மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இன்னைக்கு யாருமே அதிகமா பேசாத ஒரு மிகப்பெரிய சவால்களை தனக்குள்ள வச்சிருக்க கூடிய ஒரு மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த மலையோட பேரு கென்ட் காங்கிரி அப்படின்றது தாங்க. கென் காங்கிரி காரகோரம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்க கூடிய ஒரு உயரமான சிகரம்ங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7,401 மீட்டருங்க. உலகத்திலேயே உயரமான மலைகளில் முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த மலை சால்டோரோ மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. சியாச்சின் பனிப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜோன். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் கூட சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றியும் பெரிய பனிப்பாறைகள், கடுமையான குளிர், பலமான காற்று, இது எல்லாமே சேர்ந்து இதை எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டாக உருவாக்குதுங்க. இந்த மலையை ஏறுறது ரொம்ப பெரிய சாதனைங்க. இந்த மலையை முதல் முதல்ல ஏறினது யார் தெரியுமா? எப்போ தெரியுமா நடந்தது? ஒரு ஆஸ்திரிய மலையேறவங்க தான் இந்த சிகரத்தை அடைஞ்சாங்க. அது 1961 நடந்ததுங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் சில கிளைம்பிங் முயற்சிகள் நடந்தாலும் இந்த மலை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒன்றா இருக்கு. காரணம் இதோட கடுமையான வானிலை, மிலிட்ரி ப்ரெசன்ஸ் தாங்க. இந்த இடம் ஒரு அட்வென்ச்சரான இடம் மட்டும் இல்லைங்க, ஒரு சென்சிட்டிவ் பார்டர் ஜோனும் கூட. அதனால இங்க ஆக்சஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, அதாவது அனுமதி அதிகமா கொடுக்க மாட்டாங்க. இந்த மலைக்கு போக முடியாத பலருக்குமே அதோட அழகு ஒரு புதிராவே இருக்குங்க. பனியில மூடப்பட்ட உச்சி, மூடுபனி, அமைதி, இது எல்லாமே சேர்ந்து யாருமே போகாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கு. நேர்களே, கென்ட் காங்கிரி அப்படின்றது ஒரு மலை மட்டும் இல்லைங்க, ஒரு மர்மமும் கூட, ஒரு சவால், ஒரு மனிதனோட எல்லைகளை சோதிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரியுங்க. இயற்கை எப்பயுமே பெருசு, அதை மதிக்கணும் அப்படின்றது தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு கேட்டா ஊட்டியில இருக்கக்கூடிய தொட்டபேட்டா அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த உயரத்தை யாராவது அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா, தொட்டபேட்டா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடமா தாங்க இருக்கு. அதனால அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட இடமா தான் பார்க்கப்படுது. யாருமே போகாத, யாருமே கால் பதிக்காத சில இடங்களை நிறைய மலை ஏறுறவங்க ஏறி அவங்களோட காலடி தடத்தை பதிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா அது சுலபமா பதிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற கஷ்டங்களும் சவால்களும் அவங்க மட்டும்தான் உணர்ந்திருப்பாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் இருக்கலே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8.

0: இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம ஏற்காட்டிலிருந்து சேர்வராயன் கோயில் போகக்கூடிய வழியில் வந்துட்டு ஒரு அக்கா டீ கடை வச்சுருக்காங்கங்க. அங்கே வந்துட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். அவங்களோட பேர் வந்து பழனியம்மா. அவங்க கிட்ட ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் விலைவாசி மாற்றங்கள் பற்றியும் கேட்டப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் சார், என் பேர் பழனியம்மாள். சார், நாங்கள் ஏற்காடில் ஒரு கிளியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கோம் சார். நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே தாங்க சார். இப்போ இருக்கிற கிளைமேட்லாம் வந்து சேலம் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப வெயில் தான். ஃபஸ்ட்டு நிறைய மரம் இருந்துச்சு, மரத்தையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஃப்ளாட்டு பில்டிங் அந்த மாதிரி கட்டிட்டாங்க. இப்போ எந்த ஒரு வெயிலெலாம் இல்லாமல் இருக்கிற கூலிங்கே இல்லை சார். 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஏற்காடுனாவே ஒரு நல்ல ஒரு கூலிங்கான ஏரியா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை. கிளைமேட்லாம் சுத்தமாக செஞ்சாயிருச்சு. அதான் சார், பில்டிங் வந்ததுனால மரம்லாம் வெட்டிட்டாங்க. எல்லாமே பில்டிங் தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து காற்று வரும்? ஒன்றுமே வராது. மழையும் வராது கண்டிப்பாக. விலை சின்ன வயசில் இருக்கிறதுக்கு எல்லாமே அவங்கவுங்க ஊர்லேயே எல்லாமே விளைய வைப்பாங்க சார். இப்போ எல்லாம் பில்டிங்காக போட்டதுனால எல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டும்தான் நடக்குதே தவிர விவசாயம் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. அப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கும்.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க பழனியம்மா அக்கா. ரொம்ப நன்றி அக்கா இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும், இல்லை நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுவேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா அதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அருமையாக நாட்டுப்புறப்பாட்டு கும்மிப்பாட்டு தெருக்கூத்து நாடகம்னு சும்மா பிச்சு உதறிட்டு இருக்காங்கங்க கலை கலாச்சாரத்தில். அப்படி நான் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய செம்மனத்தம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையாக நாட்டுப்புறப்பாட்டும் பாடுறாங்க, கும்மிப்பாட்டும் பாடுறாங்க, அதே சமயத்தில் தெருக்கூத்து நாடகமும் பாடி காட்டுறாங்கங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அவங்க கிட்ட ஒரு பாடலை கேட்டப்போ அவங்க பாடின பாட்டு என்னைய மெய் செலுக்க வச்சிருச்சுங்க. வாங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மாமரமோ கட்ட வெட்டி மச்சான், மாமரமோ உஞ்சால் பண்டி இந்த

0: தானே நல்ல வளரங்கிலே தருமரோட சேருங்கிலே.
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல, சூப்பரா பண்ணாங்க, ரொம்ப நன்றி சின்ன தாயக்கா இவ்வளவு அழகா எங்களுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேரிலே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பழுப்பு மீன் ஆந்தையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே இந்த ஆந்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களே. இந்த ஆந்தையோட நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பஃப் மீன் ஆந்தையோட அழைப்புகள் பார்த்தீங்கன்னா ஆழமான ஹம்மிங் பூம், ஆ பூம், ஹப் ஹப், ஷூ.

மற்றும் உரத்த ஷூ ஷூ ஷூ அப்படின்ற குரல்களில் பாடலை பாடுங்க. இந்த மூன்று பாடல்களுமே அசைகளை கொண்ட டுஷு டுஷு அப்படின்னு கத்துமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி வெளியிடக்கூடிய பிராந்திய பாடலாக இருக்குது. இந்த பழுப்பு மீன் ஆந்தை இரவு நேரங்களில் மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் மரத்தில் தங்கி இருக்கும்போது அதை சூழ்ந்து சின்ன பறவைகள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும். இது தேர்ந்தெடுத்து வேட்டையாடுதுங்க. பழுப்பு மீன் ஆந்தை நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யுது. அதோட இனப்பெருக்க பகுதியோட வடக்கு பகுதியில் செயல்பாடு கொஞ்சம் முன்னதாகவே இருக்குமாங்க. வெப்பமண்டல தெற்கு பகுதியில் கொஞ்சம் தாமதமாக உச்சத்தை அடையுமா. இனப்பெருக்க காலம் வறண்ட காலத்தோட ஒரே நேரத்தில் வரதுனால நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு நன்மை இருக்குங்க. இதனால நண்டுகளையும் மீன்களையும் ஈஸியாக இதால் சாப்பிட முடியும். இருந்தாலும் பெரும்பாலான மற்ற ஆந்தைகளும் பகல் நேர வேட்டையாடும் பறவைகளும் கூட முதன்மையாக வறண்ட காலத்தில் தாங்க இனப்பெருக்கம் செய்யுது. பழுப்பு மீன் ஆந்தைகள் கூடு கட்டும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஓரளவு சந்தர்ப்பவாதமாக இருக்குதுங்க. பழுப்பு மீன் ஆந்தைகள் பெரும்பாலும் பழமையான மாமரங்கள், அத்தி மரங்கள் மற்றும் தாழ்நில காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் மாதிரியான நிழலான இடங்களில் தான் கூடு கட்டுது. பெரிய கிளைகளில் வெற்று பரப்புக்கு வெளியே புதர் மண்டி அரித்த பள்ளத்தாக்குகள் மற்றும் இயற்கையான துளைகள் கொண்ட செங்குத்தான ஆற்றங்கரைகள் மாதிரியான இடங்கள்லையும் கூடுகள் பெரும்பாலும் இருக்குங்க. இருந்தாலும் இது பொருத்தமான கிராமங்களுக்கு பக்கத்தில் ஈரமான சாலை ஓரங்களில் ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் நெல் வயல்களில் கூட கூடு கட்டுமாங்க. பொதுவாக பெருசாக இயற்கையான பொந்துகள்லேயோ குழிகள்லேயோ அல்லது பெரிய கிளைகளோட அடிவாரத்திலேயோ கூடு அமைக்கப்படுது. மீன் கழுகுகள் மற்றும் பிணந்தினி கழுகுகளால் கட்டப்பட்ட கைவிடப்பட்ட கூடுகளும் சில சமயங்களில் கூடு கட்டும் இடங்களாக பயன்படுத்தப்படுது. பாறை விளிம்புகள், நிழலான செங்குத்து பாறைகளில் இருக்கக்கூடிய குகைகள் மற்றும் கல் இடிபாடுகள், இது எல்லாமே மற்ற கூடு கட்டும் இடங்களாக இருந்திருக்குங்க. இந்த பழுப்பு மீனாந்தை ஒரு சமயத்தில் ரெண்டு முட்டை இடுதுங்க. எப்பயாவது ஒன்று மட்டும் இருக்கும். இந்தியாவில் 10 முட்டைகளில் சராசரி அளவு 58.4 மில்லிமீட்டர் மற்றும் 48.9 மில்லிமீட்டர் இருக்குமாங்க. வடக்கில் இருக்கக்கூடிய மீனாந்தைகளோட முட்டைகள் சராசரியாக கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. அடைக்காக்கும் காலம் 38 நாட்கள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் சுமார் 7 வாரங்களுக்கு அப்புறம்தான் பறக்க தொடங்குமா. மென்மையான ரக்கைகள் கொண்ட குஞ்சுகள் பெரும்பாலும் வெளிர் வெள்ளை நிறத்தில் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தங்களோட 2 வருஷத்தில் வளர்ந்த பறவைகளோட வெளிர் நிற வடிவமாக மாறுதுங்க. சொல்லப்போனால் இரவு அமைதியில் இந்த ஆந்தை வேலை செய்யுது, இயற்கையோட சமநிலையை பாதுகாக்குது. நேர்களே ஒரு உயிரை புரிஞ்சுக்கிறது அதோட பாதுகாக்கும் முதல் படியாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மத்திய மேற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி குழுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் அமங்கு மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அமங்கு மக்கள் எமஜி பழங்குடி குழுவை சேர்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த பகுதி இயற்கை வளங்கள் நிறைஞ்சதுங்க. கடற்கரை, ஆறுகள் மற்றும் உள்நாட்டு நிலங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா, அமங்கு மக்கள் நந்தா மொழியோட தொடர்புடைய ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க. அவங்களோட மொழி ரொம்பவுமே பழமையானது. 1865 சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழியோட சொற்களை சேகரித்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க கலாச்சாரம் மற்றும் மொழி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருது அப்படின்றத நமக்கு சொல்லுதுங்க. அமங்கு மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 26,000 சதுர கிலோமீட்டர். சாம்பியன் விரிகுடா பகுதியை மையமாக கொண்டிருக்கு. வடக்கில் சாப்மேன் நதி, தெற்கில் ஹில் நதி வரைக்கும் இவங்களோட நிலம் பரவி இருக்கு.

கடற்கரை வாழ்க்கையும் உள்நாட்டு வாழ்வும் ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கைய வடிவமைச்சிருக்குங்க. வரலாற்றுல ஒரு அதிசயம், லீமனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பிட்டே குகையில நடந்த ஆய்வுகள் இந்த பகுதி சுமார் 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததா காட்டுதுங்க. அதாவது நம்ம நினைச்சதை விட மிக பழமையான மனித வாழ்வு இங்க இருந்திருக்கு. அமங்கு மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமா இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்திய சில சொற்கள் கூட அதை காட்டுதுங்க. அகூதா அப்படின்னா தாய்னு அர்த்தம், அம்மா தா அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம், குள்ளாளி அப்படின்னா ஈமு கோழி, மினி அப்படின்னா வெள்ளை மனிதன் அப்படின்னு அர்த்தம். இந்த சொற்கள் சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க, அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை, உறவுகள் மற்றும் சுற்றுப்புறத்தை பிரதிபலிக்குது. இன்னைக்கு நம்ம வேகமா நகரக்கூடிய உலகத்துல வாழ்ந்துட்டு வரோம், ஆனா அமங்கு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையோட இணைந்து நிலத்தையும் மரபையும் மதிச்சு வாழ்ந்திருக்காங்க. அமங்கு மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வேர்களை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மையே நம்ம இழந்துருவோம் அப்படின்றது தாங்க. அவங்களோட வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரம் நமக்கு ஒரு நினைவூட்டலா இருக்கு. பாரம்பரியத்தை காப்பாத்துறது அப்படின்றது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களோட பேர் இல்மா அர்போஸ். அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவங்க ஒரு விவசாயியோட பெண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி. இவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை இவங்க அம்மா தான் வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அப்படின்றது பெருசாக யோசிக்கிறது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்க வந்து கற்றுருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் சக நண்பர்கள் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இவங்க வயசில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களாம் நிறைய புக்ஸ்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து போவாங்க. அப்போ இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி நிறைய கோச்சிங் கிளாஸ் போகணும், நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்படி நிறைய ஆசை, கோச்சிங் சென்டர் போகணுன்ற ஆசை இருந்தாலும், மெடிக்கல் படிக்கணுன்ற ஆசை இருந்தாலும், இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும், அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு மெழுகுபத்தி வெளிச்சத்தில் இவங்க வந்து படிச்சிட்ருப்பாங்க. என்ன தான் அவங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும்னு நினச்சாலும், ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சாலும், மெடிக்கலிங் படிக்கணும்னு நினச்சாலும், அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கு. இல்மா அர்போஸ் அவங்களுடைய அம்மா இவங்களையும் இவங்க தம்பியையும் தனியாக தான் வளர்த்துருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஒரு டைமில். இப்படி இருந்த இல்மா அர்போஸ் அவங்க வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவும் ஆயிருக்காங்க அவங்கள முயற்சி பண்ணி. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான அருமையான இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்மில் ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக வீக்கெண்ட்லேயும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படினு கேட்டிங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுகிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: சந்திர நாமக்கல், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறேனே.

0: திங்கள்
1: முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அருமையான 2 பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் 1000 நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளில் சில நிகழ்வுகள் நமக்கு எப்பயுமே மறக்காமல் நம்ம மனசில் ஒரு நினைவுகளாக இருக்கும். அந்த நினைவுகள் வரும்போது சில சமயம் நம்ம வந்து சிரிப்போம், சில சமயம் அழுவோம், சில சமயம் நம்மளை அறியாமல் புன்னகமிப்போம். அப்படிப்பட்ட நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு யாருடைய நினைவுகளை கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்மோ ஆர்ஃபோஸ் அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 14 வயசில் அவங்க அப்பாவை வந்து இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இவங்களையும் இவங்க தம்பியும் தனியாக வளர்க்குறாங்க. வாழ்க்கை அப்படின்றது பெருசாக யோசிக்கிறது, முயற்சி பண்ணுறது அப்படின்னு சின்ன வயசில் அவங்க அம்மா கிட்ட வந்து கற்றுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் வந்து இருந்துச்சு. எப்போ அப்படின்னா, அதாவது வறுமையில் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா குழந்தைகளும், எல்லா இவங்க வயசில் இருக்க எல்லா மாணவர்களும் மாணவிகளும் நிறைய கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கும்போது, இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னு படிக்கும்போது இவங்களுமே அதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. ஏன்னா சமயத்தில் இவங்க குடும்பம், இவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஒரு கஷ்டம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மெடிக்கல் படிக்கணுங்கிற ஒரு ஆசையையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஒரு ஆசையும் விட்டுட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து பிஏ வந்து படிக்கிறாங்க. பிஏ படிக்கணுங்கிற ஒரு முடிவும் வந்து எடுக்கிறாங்க. பிஏ வந்து படிக்கிறாங்க. அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தங்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கிடைச்சிது. ஆனால் போகிறதுக்கு இவங்களாக தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த டிக்கெட்டுக்காக வந்து பணத்தை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இவரை வளர்த்த, சின்ன வயசில் இவங்களை வளர்த்தின ஒரு தாத்தா, அந்த தாத்தா பேர் சௌத்ரி தாத்தா அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இவங்களெல்லாம் வந்து வளர்த்தினது அவர் தான் சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான வெயில் அடிச்சிட்ருக்க ஒரு சமயம், அந்த ஒரு நேரத்தில் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. எல்லாருமே வந்து கோதுமை பயிர் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, 2 பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பரதநாட்டியம்
1: தெரியும்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்ஃபோஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்காலர்

அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கான பணத்தை நிறைய பேருக்கு வாங்கலாம், கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய அந்த விவசாய நிலத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கோதுமை பயிர் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க, பயங்கரமான வெயில் அடிக்குது, பயங்கர ஹீட்டு, அந்த வெயிலில் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சௌத்ரி தாத்தா அப்படின்னு இவங்க வந்து அப்படி தான் அவங்களை கூப்பிடுவாங்க, சௌத்ரி தாத்தா அப்படின்னு. இவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி இவங்களை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, தாத்தா நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன், ஏரோப்ளைனில் போகிறேன், பாரிஸ் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து இவங்க கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, படித்து என்ன பண்ண போகிற, இங்கேயே ஊர்லேயே இரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன், நான் திரும்ப இங்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து பயங்கரமாக அந்த சமயத்தில் வேர்க்குது, வேர்த்து தரையில் வந்து அப்படியே கொட்டுது. அந்த வயக்காட்டில் வேலை செஞ்சால் பொதுவாக வெயிலில் வயல்காட்டில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம பார்த்துக்க முடியும், அப்படியே உடம்பு ஃபுல்லாக வந்து வேர்வு இருக்கும், அந்த வெயிலில் விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க, அந்த நெல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம ஊரில் வந்து பார்க்க முடியும். அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாத்தா வந்து சட்டையெல்லாம் போடல, பயங்கரமான வெயில், வெறும் வேஸ்ட்டி வெட்டிட்டு அந்த வெயிலில் வேலை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வந்துடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து பாரிஸ் வந்து போகிறாங்க, ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏசி ஓடுது. அப்போ அவங்க வந்து நினைக்கிறாங்க, ஃப்ளைட்டில் ஏசியில் இவங்க உட்காந்துட்டு போயிட்டுருக்கும்போது சௌத்ரி தாத்தாவை நினச்சி பார்க்குறாங்க, அந்த வெயிலில் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது, நாம் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், ஏசியில் உட்காந்துட்ருக்கோம், ஆனால் இதே நேரத்தில் நம்ம வளர்த்தவங்க, நமக்கு வந்து உதவி பண்ணவங்க இதே நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அதே விவசாய லேண்டில் வேர்வையோட வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்திருக்கு. தொடர்ந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி, நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க அவங்க கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு நான் யாரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்போஸ் அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு வந்து போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. அதாவது அவங்க வந்து பள்ளி முடித்ததும் ஒரு காலேஜ் வந்து டெல்லியில் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப் மூலிமா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு வந்து அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க. அங்கே போயிட்டு போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உதவி பண்ண நிறைய பேர் வந்து இன்றைக்கி விவசாய லேண்டில் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிற அதே நேரத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இறங்குறாங்க. இவங்க என்ட்ரு ஆகும்போது ஒரு ரெட் கார்பெட் இருக்குது, அதில் வந்து நடந்து போகிறாங்க. ஃபாரினில் பாரிஸில் இறங்கி நடந்து போகும்போது அப்பயும் அவங்களுக்கு வந்து அதே ஒரு விஷயம் தோணியிருக்கு. இப்போ நாம் இங்கே இவ்வளோ ஒரு கெத்தாக நடந்து போயிட்டுருக்கோம். இதே ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவுனவங்க இதே நேரத்தில் அதே ஒரு விவசாய லேண்டில் அதே ஒரு வெயிலில் அதே ஒரு வேர்வையோடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்தில் அப்படின்ற ஒரு சிந்தனை. அந்த சௌத்ரிதா தான் இப்பயும் அதே ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாரிஸில் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. கொஞ்ச நாளில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாங்க. இந்த உலகம் எப்படி வந்து டெவலப் ஆகுது, எப்படி இருக்குது, எப்படி வளர்ந்தது, இந்த மொழியெலாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு நிறைய ஒரு பெரிய நாலேஜை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இல்மா அர்போஸ் வந்து கற்றுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்தோனேசியா ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலைக்கு அப்புறமா நியூயார்க்கில் வேலை பார்க்குறாங்க. நியூயார்க்கில் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறாங்க. இவங்க தங்கியிருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 42வது மாடி. அந்த 42வது மாடியிலிருந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தா கீழே அந்த அமெரிக்காவில் டாக்ஸிலாம் போயிட்டுருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு 42வது மாடியில் வந்து இருக்காங்க. ஃபுல்லாக அங்கே செவருலாம் வந்து இல்லை, அப்படியே வந்து கண்ணாடி தான் வந்து ஒரு செவராக வந்து இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. அப்படியே வந்து செல்சியஸ் வந்து -13 டிகிரியில் வந்து செல்சியஸ் வந்து இருக்குது. அந்த சமயத்தில் அப்படியே ஜன்னலில் பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சொன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. அவங்க கூட இன்னைக்கு யார பத்தின ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்போஷ் அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்க வந்து ஃபாரின்ல நியூயார்க்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா 42வது மாடியில அவங்களுடைய அந்த வியூல நின்றுட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செவுரெல்லாம் வந்து இல்லை, ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் வந்திருக்கும். அந்த கிளாஸ் வழியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கீழே இருக்கிற அந்த வாகனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீப்பட்டி சைஸில் வந்து தெரியுது, பெரிய பெரிய டாக்ஸியெல்லாம். அங்கேருந்து பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தோணன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இங்கே ஜாலியாக வந்து இப்போ 42வது மாடியில் ஃபாரின்ல நியூயார்க்கில் நம்ம வந்து இருக்கோம், ஆனால் நமக்கு உதவன நம்ம வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணமான நம்மளுடைய சௌத்ரி தாத்தா, மற்ற நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதே நேரத்தில் அங்கே அந்த லேண்டில் அதே வெயிலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா வசதியும் வந்து இருக்காங்க, கரண்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திரும்ப நம்மளுடைய நாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம வளர்கிறதுக்கு காரணமாக அவங்க நம்ம கூட வந்து இருக்கணும், நம்மளை வளர்த்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்பயாச்சும் அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கிறப்ப ஒரு பிரேக்கில் ஒகேஷன் மாதிரி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க. அப்போ இவங்களை பார்க்கும்போது, இவங்க கண்ணில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரகாசம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு, அப்படி பிரகாசத்தை பார்த்தா எப்படி உணர்வாங்களோ அந்த மாதிரி இவங்க கண்ணில் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்குறவங்க பார்த்துருக்காங்க. இவங்களால் நம்மளுடைய வாழ்க்கையை ஏதாச்சும் மாறிடாதா? இப்போ நம்ம பொண்ணு ஆக்ஸ்போர்ட்டில் படிக்குது, வெளிநாட்டில் வேலை செய்யுது, இவங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா அப்படின்லாம் வந்து அவங்க நினச்சிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நினச்சது என்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்கணும், எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னதான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும், நியூயார்க்கில் வந்து இருந்தாலும், திரும்ப அவங்க வந்து வரப்போ அவங்க ஆரம்பத்தில் அங்கே மண்ணெண்ணெய் விளக்கில் வந்து படித்தப்ப அந்த விளக்கில் அந்த மண்ணெண்ணெய் தீந்து போச்சு அப்படின்னா விளக்கு ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து மெழுகுபத்தியில் அந்த கட்டிலில் நட்டு படிப்பாங்க. அந்த மெழுகுபத்தியோட அடையாளம் திரும்ப அவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததப்போ கூட அந்த கட்டிலில் இருந்ததை அவங்க வந்து பார்க்குறாங்க. திரும்ப அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறத விரும்பலை. அதே ஒரு நாட்டில் நம்ம நேர்மையாக ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு.

கண்டிப்பாக இவங்களுடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேர்களே.